0: இந்த கேள்விக்கான பதில் தெரிந்தால் நீங்களும் இணைந்து சொல்லலாம். அந்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏலக்காய் என்று சொல்கிறது நல்ல வாசமான ஒரு மசாலா பொருள் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மசாலா பொருட்களின் ராணி என்று கூட அழைக்கப்படுமா?
1: ஆமாம், அது பற்றி வந்து சாப்பாடுகள் எல்லாத்துலேயுமே இருக்கும். அது மட்டும் டீயில் கூட சில பேர் வந்து போட்டு
0: மசாலா சாய் கூட குடிப்பாங்க.
1: அந்த ஏலக்காயை பற்றிய கேள்வியாக தான் இன்றைய நாள் நாங்களும் உங்களிடம் கேட்க இருக்கிறோம். அதாவது மசாலா பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படும் ஏலக்காய் காடமம் உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு இது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது.
0: எனவே விடை தெரிந்தால் அலையுங்கள் 416-554-4040. மீண்டும் அந்த கேள்வி.
1: மசாலா பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படும் ஏலக்காய் காடமம் உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது?
0: தெரிந்தால் அலையுங்கள் 416-554-4040.

0: எட்டு மணி எட்டு நிமிடம் இஸ் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அள்ளித்தந்த வானம் போர் நிகழ்ச்சியில் நாங்களும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்விதான் கேட்டிருக்கின்றோம். மசாலா பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படும் ஏலக்காய் உற்பத்தியில் உலக அளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்று சொல்லிதான் கேட்டிருக்கின்றோம். இணைந்து பதில் சொல்ல 4164440
1: இணைந்திருக்கும் நேர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். இணைந்திருக்கும் நேர் வணக்கம்.
2: வணக்கம், நான் நாதன் கலெக்டன். எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் நாதன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மிகவும் நல்லா இருக்கேன். நான் அவைக்கிட்டே கூட பேரை மறந்துடுவேன்.
0: பாத்தீங்களா, பேரை மறந்துட்டீங்க. சரி, நிபாஜினி மற்றும் சஹானா இருக்கிறோம். சரி சொல்லுங்க. நிபாஜினி.
2: ஓ, நிவாசினி என் சஹானா. இது உறவுகளும் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: மிகவும் நல்லா இருக்கேன். பதில் இந்தியா.
0: இந்தியான்னு சொல்லிருக்கீங்க நாதன். சரி பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: இணைந்திருக்கும் அடுத்த நேரிடமும் கேட்டு பார்க்கலாம்.
1: இணைந்திருக்கும் நேர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம், இருவருக்கும் வணக்கம். தேவகுமார் நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம் தேவகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: பார்க்கலாம்.
0: நன்றி தேவகுமார் இணைந்து கொண்டமைக்கு. இந்த மசாலா சாய் வர ஞாபகப்படுத்திட்டு போயிட்டாரு சஹானா.
1: இப்ப குடிக்கணும் போல இருக்கு எனக்கு.
0: ஆனா இந்த வெக்கையில எங்களுக்கு மசாலா சாய் தேவையான யோசனையா இருக்கு.
1: டீ எந்த நேரமும் குடிக்கலாம்,
0: அதுவும் சரி,
1: பிரச்சனை இல்லை.
0: 8:10 நீங்களும் மலைக்கலாம். 4164440 இந்த பொழுது
1: மோகேஷ் 24 தருகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
4: மோகேஷ் ஸ்ரீபனன்ஸ் உலக நாடுதான். மோகேஷ் 24 சக்தி பகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய பேசிக் இன்வெஸ்ட் வைத்துக் கொண்டு வித்தின் காப்பனவரில் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில் எந்தெந்த வட்டி வீத்தில் எவ்வளவு மோகேச்சி பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். மோகேஷ் 24 சக்தி பகை 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீத்திலே பெற்றுத் தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி. குறிப்பாக நீங்கள் ஒரு செகண்ட் மோகேச்சினை ஒரு சிறந்த வட்டி வீத்திலே பெற்றுத் தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரிசல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத் தரக்கூடிய ஒருங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி. நேரடியாக அழைப்பதற்கு 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். இதுபோல லைன் ஆஃப் கிரெடிட், கார் லோன், கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகச்சாக பிரதான வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோகச்சினை பெற்று 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத் தருகின்றார். குறிப்பாக அழைப்பதற்கு மேலதிகமாக நீங்கள் விவரங்களை பெற்றுக் கொள்ள நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். இதுபோல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சியை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே, ஜிடிஏ தாண்டி வழியில் லண்டன், ஒன்றாரி, ஓட்டவா, நகராபோல்ஸ் போன்ற இடங்களில் உங்களுக்கு இவ்வாறான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சி பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதுக்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோகேச்சை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமி கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினியூவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி. நேரடியாக நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ள முன்னு தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். அதுபோல நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத்தருகிறார். இதுபோல நீங்கள் பிசினஸ் ஸ்டார்டிங் லோன், குறிப்பாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுக்கான ஸ்டார்டிங் லோனாக $75,000 வரை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றுத்தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி. மோகேஷ் சம்பந்தமாக ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் இருக்கின்ற பொழுது சக்தி பகையை நாடலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்குகின்றார். 416-821-4512 416-821-4512

0: நாட்டுக்கொரு பண்பலை ஆரத்தி சூப்பர் சென்டர் மலிவு விற்பனை முகூர்த்த பட்டு புடவைகள் மணமகளின் முதல் சாரி பிரைட் மேட் சாரீஸ் காஞ்சிபுரம் சாரீஸ் சப்சல்க் சாரீஸ் லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ் ஆண்களுக்கான சர்வாணி குர்தா பட்டு வேட்டி சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள் மேலும் பல தெரிவுகள் சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம் ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள் 2250 மாக்கம் ரோட் ஸ்காபரோ 4163354653 ஆரத்தி பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்
1: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம் July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம் July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம் 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா 26 ஞாயிறு காலை தீர்த்தம் 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம் 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் 635 மிடில் ஃபீல்ட் ரோட் ஸ்காப்ரோ 416-321-6104
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள் காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் 289-242-5450 தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள் இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா தாமதிக்காமல் அழையுங்கள் நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு இரு வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421
4: It's time to Toyota at Brimal Toyota. Summer Savings Event. July 16 தொடக்கம் 20 வரை ஞாயிறு தவிர்த்து ஏனைய நாட்களில் தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களில் $8,000 வரை சேமிக்கலாம் கையிருப்பில் உள்ள வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிஃப்ட் $400 ஸ்டோர் கிரெடிட் பிரிமல் டொயோட்டா மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் தமிழில் தொடர்புகளுக்கு PS சுதாகரன் 416-292-0033 பிரிமல் டொயோட்டா
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட் மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம் உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்
7: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: 8:25 மல்லித்தந்த வானம் போட் நிகழ்ச்சியின் பதில் சொல்லும் நேரம் வந்தாச்சு. ஏலக்காய் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஏலக்காய்னு பேசும்பொழுது சகனா ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, இந்த பிரியாணியில ஏலக்காய் மாட்டுப்படுற மாதிரி ஒரு சோகம் தெரியுமா உங்களுக்கு?
1: அது அந்த டேஸ்டே போயிடும், கடைசி மட்டும் ஏலக்காய் மட்டும் தான் வாயில இருக்கும்.
0: அதனால ஏலக்காயில் வந்து என்னதான் ஏலக்காய் எல்லாருக்குமே அந்த வாசம் அதில் ஒரு டீ அதெல்லாம் விருப்பமாக இருந்தாலும் இப்படி சில சில கஷ்டமும் இருக்கு.
1: அதனாலதான் பிரியாணி சாப்பிடும் போது ஏலக்காய் இப்படி தேடி தேடி எடுத்து தூக்கி போட்டு
0: வச்சுட்டு நாங்க சாப்பிடுறோம். இது ஒரு டிப்ஸ், பிரியாணி சாப்பிடுறது எப்படி. சரி, இப்ப நாங்க அள்ளி தந்த வானம் போட்டு நிகழ்ச்சியில் மசாலா பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படும் ஏலக்காய் காடமம் உற்பத்தியில் உலகளவில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்று சொல்லிதான் கேட்டிருந்தோம். அதற்கான பதில் சொல்லும் நேரம் வந்தாச்சு.
1: அதுக்கு சரியான பதில் குவாத்தமாலா என்பதுதான் சரியான பதிலாக இருக்குது. என்னது குவாத்தமாலாவா அப்படின்னு கேட்கறது எங்களுக்கே கேட்டுருச்சு. முக்கியமான காரணம், மத்திய அமெரிக்காவின் ஆதிக்கம் ஏலக்காயின் தாயகம் இந்தியாவாக இருந்தாலும் கூட தற்பொழுது உலக அளவில் மிக அதிகமான ஏலக்காய் உற்பத்தி செய்யும் நாடு மத்திய அமெரிக்காவில் உள்ள குவாத்தமாலாவாக இருக்கிறது.
0: 20th century தொடக்கத்தில் ஒரு ஜெர்மன் காஃபி விவசாயி மூலம்தான் இந்த ஏலக்காய் குவாத்தமாலாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அங்கிருந்துதான் அரபு நாடுகள் உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு பெருமளவில் ஏலக்காய் ஏற்றுமதி செய்யப்படுகிறதாம். இந்தியா வந்து 2nd இடத்துல இருக்கிறதாம்.
1: ஆமாம், இந்தியா வந்து ஏலக்காயின் தாயகமாக இருந்தாலும் கூட இப்பொழுது உற்பத்தி என்று வச்சு பார்க்கும் பொழுது இந்தியா 2nd இடத்துல இருக்கிறது.
0: எனவே இன்று கேட்ட கேள்விக்கான சரியான பதில் குவாத்தமாலா என்பதாகும். இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: டொராண்டோ நகர மத்தியின் பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது அப்பகுதி மக்களின் ஆரோக்கியத்துக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என பொது சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ளனர். அதிகரிக்கும் விமான பறப்புகளால் உருவாகும் காற்று மாசுபாடு மற்றும் சத்தம் ஆகியன முக்கிய கரிசனைகளாக உள்ளதென டொராண்டோவின் தலைமை சுகாதார வைத்திய அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார்.
3: அமெரிக்காவுக்கான கனடாவின் ராஜதந்திர குழுவில் மாற்றங்களை செய்யும் வகையில் புதிய நியமனங்கள் பிரதமர் மாக்கானியால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நியூயார்க்கின் கெனடிய துணைத் தூதராக ஷெல் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி சுசானா பியர்சம், லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு கெனடிய துணைத் தூதராக முன்னாள் சுகாதார அமைச்சர் கமால் கேராவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தக பேச்சுகள் இழுபறியில் உள்ள சூழலில் இப்புதிய நியமனங்கள் இடம்பெற்றுள்ளன.
2: தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும்படி தமக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை எனவும் சொந்த விருப்பத்தின் பெயராலேயே இணைந்ததாகவும் முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமது பேச்சொன்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அதேவேளை திமுகவும் அதிமுகவும் கூட்டணி களவாணிகள் என முதலமைச்சர் விஜய் விமர்சித்த நிலையில் அதிமுக உறுப்பினர்களை திருடும் விஜய்தான் களவாணி என அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார்.
3: இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் முன்வைத்த தனிநபர் பிரேரணை நிறைவேற்றினால் எந்த தடையுமின்றி தேர்தல்களை நடத்த முடியும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. அதனால் தேர்தலை நடத்துவதற்கு இந்த தீர்மானத்தையும் அரசாங்கம் தற்போதைக்கு எடுக்காதென அது விசனம்
1: வெளியிட்டுள்ளது.
4: With the best music. This East FM. Feel the power.

0: 8:38 ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஜ் ரீஃபினான்ஸ் உங்களுக்கு நீங்க நாடலாம். மோகேஜ் 24 சக்தி பகி இந்த பொழுது எங்களோட மீண்டும் சக்தி பகி இருந்திருக்கிறார். வணக்கம் சக்தி பகி.
2: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திலும் அதற்கான தீர்வு தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களிலே நாங்கள் சேவையாற்றிக் கொண்டிருப்பது மட்டுமன்றி 1000க்கும் மேற்பட்ட மோர்கேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனமாகும். கடந்த வருடத்தில் மட்டும் $75 மில்லியன் மோர்கேஜ்களை பூர்த்தி செய்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான நிறுவனமாக மோர்கேஜ் 24 நிறுவனம் இருக்கின்றது. இன்றைய பலருக்கும் இருக்கிற முக்கியமான விடயம் வந்து உங்களுடைய டெப்ஸ், அதாவது கிரெடிட் கார்டு அல்லது உங்களுக்கு கடன்கள் இருந்தா கிட்டத்தட்ட கிரெடிட் கார்டு கடன் 100,000 இருந்தால் மந்த்லி பேமெண்ட் அரௌண்ட் $3,000 பே பண்ண முடியும். கிரெடிட் ஸ்கோரும் குறைந்து செல்லும். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இருந்தால் நீங்கள் ஹோம் ஈக்விட்டி லோனை பெற்றுக் கொள்ளலாம். இது பிரைவேட் மோட் கிடையாது, லெண்டர் ஃபீ கிடையாது. வட்டியை முதலும் சேர்த்து கட்டும் பொழுது 100,000க்கு மந்த்லி பேமெண்ட் $800 என்றால் நீங்கள் கல்குலேட் பண்ணி பாருங்க, ஒரு $2,200 பர் மந்த் அனுவலி ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 40,000க்கு மேலே நீங்க சேவ் பண்றீங்க. அலையுங்கள் மேலதிக விவரங்களுக்கு. அப்படி இந்த ஹோம் ஈக்விட்டி லோன் நீங்க பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்கு 416-821-4512 இது மட்டும் இல்லாமல் பர்ச்சேஸ் மோர்கேஜ் வந்து பலர் வந்து கடைசி நிமிஷத்துல நீங்க அதை மோர்கேஜ் போய் பிரைவேட்டுக்கு போய் கணக்கு பிரச்சனைகள் நடக்கும். எங்கள்கிட்ட வர கிளைண்ட்ஸ்ல வந்து நாங்க ஆல்ரெடி அவைலபிள் ப்ரிப்பேர் பண்றோம். எப்படி ஒரு டவுன் பேமெண்ட் இருக்கணும், எங்க இருக்கணும், உங்களுடைய இன்கமுக்கு என்ன குவாலிஃபை பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, அல்லது வந்து யாரையும் சேர்க்கணுமா என்பதை, அதாவது மற்ற எந்த பிரதான வங்கிகள் எப்படி இந்த பர்ச்சேஸுக்கான மோர்கேஜ் செய்யலாம் என்பதற்கு வழிகாட்டி 1000க்கும் மேற்பட்ட மோர்கேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனமாகவும் அதை ப்ரூவ் பண்ண நிறுவனமாக மோர்கேஜ் 24 இருக்கிறது. ஆகவே நீங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ண நீங்க நினைச்சிருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, அதை பில்லட கட்ட கொடுத்திருந்தாலும் நீங்க எங்களோட கலந்து ஆலோசிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை என்ன குறித்துக் கொள்ளுங்க. என்னோட கலந்து ஆலோசிக்க 416-821-4512 இது மட்டுமே உங்களுக்கு ஆல்ரெடி மோர்கேஜ் இருக்கு, ரினியூவல் வேறு இது, ஆனால் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, வரும் வர கடன் இருக்கு. நீங்க ரினியூ பண்ண முதல் ஒரு கார்டு தயவு செய்து எங்களுக்கு அழைக்கக்குள்ள நாங்கள் ரினியூ பண்ற நிலமா, அதே பேங்க் ரினியூ பண்ண என்ன என்ன வட்டி வீதம் வரும், வேற பேங்க்ல செய்து கடன் எல்லாம் சேர்த்தா நீங்க எவ்வளவு காசு மிச்சம் பிடிப்பீங்க, உங்களுக்கு ஆலோசனை வழங்க நீங்க செய்யணும் முடியல. அந்த ஆலோசனை உங்களுக்கு சரியாகப்பட்டால் அதற்கான ரீஃபைனான்ஸ் செய்து கொள்ளும் போது பிரதான வங்கியான ஸ்கோஷியா, பிஎம்ஓடிடி ஆகிய வங்கியில் செய்திருந்தது மட்டுமல்ல உங்களுக்கு மாதம் கட்டுப்பணம் கிட்டத்தட்ட 50% மேல் நாங்கள் குறைத்துக் கொள்கின்றோம். அலையுங்கள் 416-821-4512 கலந்து ஆலோசிக்க என்னுடன் 416-821-4512 இது மட்டுமின்றி உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜ் 24 hours ஃபண்டிங் இன் 72 hours. மற்றது வந்து உங்களுக்கான பிசினஸ் லோனை நாங்கள் பெற்று தருவோம் அப் டு 100,000 மட்டும், அல்லது பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் பண்ணிக்கணும் அப் டு 500,000 மட்டும், அதை பிசினஸ் வந்து குவாலிஃபை பண்ணணும். மினிமம் 2 இயர்ஸ் உங்கள் பிசினஸ் இருக்கணும். அந்த 2 இயர்ஸ் உங்களுக்கு பிசினஸ் கால பேர் கால் பண்ணுறீங்க, உங்கள் பிசினஸ் ப்ராஃபிட்டாக நீங்கள் வந்து T2 tax ஃபைல் பண்ணியிருக்க வேண்டும். அது மட்டும் வந்து உங்கள் கிரெடிட் ஸ்கோர்ஸ் 120 மேலே இருந்தால் உங்களுக்கான பிசினஸ் லோனை பிரதான வங்கிகளில் பெற்று தருவோம். அதுக்கு வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள் 416-821-4512. இதையும் தாண்டி கமர்ஷியல் ரெசிடென்டல் எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் நீங்கள் அழைக்க வேண்டிய நிறுவனம் மோர்கேஜ் 24. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜிடியில் சேவையாற்றுகின்றோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512. மோர்கேஜ் 24 அழைப்பதற்கு 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் கலந்து ஆலோசிக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சக்தி பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்.

0: உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூலை 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஜூலை 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், ஜூலை 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, ஜூலை 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
0: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
4: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வால்மரின் முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23-24-25-26 மற்றும் ஜூலை 31 ஆகஸ்ட் 1-2-3 4 நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514, 416-455-3514.
5: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: 8:54 SFM வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இரண்டு விஷயங்களை பார்த்திடலாம்.
1: அந்த வகையில் காலநிலை என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றதையும் பார்த்தலாம். தற்போது வெப்பநிலை 32°C உடல்நிலை 39°C இருக்கிறது. நள்ளிரவில் 26°C காலநிலை குறைந்து கொள்ள இருக்கின்றது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 30°C உடல்நிலை 36°C இருக்க போகிறது. நாளைய நாளும் சூரிய ஒளி நிறைந்த நாளாக காணப்படும்.
0: வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால், டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் இன்று நள்ளிரவு 12 AM to 7:00 உயர்வடைய இருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனைகளுக்கும் நன்றிகளை கூறி இப்பொழுது விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹானா நிபாஜினி
0: சண்முகவேல். நன்றி வணக்கம். நேர்களே
1: நன்றி வணக்கம்.

0: நேயர்களே, உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
7: மிஸ்ஸிஸ் ஆகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 sarees $100, 5 shalwars $100, saree blouse $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இமிட்டேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
13: என்றும் இசையுடன் இஸ்டெஃபம் உங்களுடன் 102.

0: East FM 102.7.
1: Show mercy on it.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-7-8-6-0-7-0-2.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வானலையில் வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 102.7
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
4: நடைபெற்று ஜூலை 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், ஜூலை 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, ஜூலை 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசித்தி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
5: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்.
7: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
9: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 ஈஸ்ட் FM.ca.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4168354128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080.
11: Your favorite music on your favorite station, 102.7 East FM.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: 102.7 Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 Steel Avenue East மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை early bird சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2892425450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
4: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is சித்ரா செல்வநாதன் from பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
4: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
0: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம், ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்காப்ரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 sarees $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவம்

0: உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காபரோ. 416-841-5301.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் கோயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி, சனி, ஞாயிறு மோர்னிங் சேரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கடப்படியின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17, 18, 19 மோர்னிங் சேரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC Mortgage Advisor, 416-821-0462, 416-821-0462. Some condition apply.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வல்மரிட் முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514, 416-455-3514.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் அண்ட் Solicitor.
2: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
9: The station with the best music.
10: It's East FM.
11: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 சல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளவனு செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599. Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406.
0: 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7.

FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெப் 102.7.

பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

Oh,

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

எங்கள் எண்ணம் உறுதியாக இருந்தால் நாம் எண்ணியபடி உயர்ந்து விட முடியும். எண்ணமே வாழ்க்கை. நல்லதை எண்ணுவோம், நல்லதாக சிந்திப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

உள்ளத்திலே நல்ல சிந்தனைகள், உதட்டிலே புன்னகை, உள்ளத்தில் இருந்து வருகின்ற தேன் போன்ற இனிமையான வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்தாத எண்ணங்கள் என்றென்றும் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பூமியை பகிர்ந்து வாழ்கிற அந்த மனப்பக்குவம் எல்லாமே இணைகிற போது வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும்.

எங்கள் அன்புக்கினிய நேயர் பெருமக்களே, உங்களோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. எங்கும் சந்தோஷம் நிறையட்டும்.

உற்சாகமான பாடல்கள், உற்சாகமான சிந்தனை, உண்மையான உழைப்பு, எல்லோரையும் நேசிக்கிற அன்பு இந்த உலகத்தில் எல்லோரையும் வாழ வைக்கும்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

உங்களோடு இணைந்திருந்தும் இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 15 2026 புதன்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று பலந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

கனேடிய செய்திகள். கடுமையான வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற நாளொன்றில் மீண்டும் இணைந்திருக்கிறோம். மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெளியில் இப்போது 27 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கிறது. 23 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாம் 31 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை சந்திக்கப் போகிறோம். 36 உணர்நிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையை பார்த்து விடலாம். நாளை வியாழக்கிழமை 30 பாகை செல்சியஸ், 34 உணர்நிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 26 பாகை செல்சியஸ், 29 உணர்நிலையாக இருக்கும். சனிக்கிழமை மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. 27 பாகை செல்சியஸ், 37 உணர்நிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 25 பாகை செல்சியஸ், 29 உணர்நிலையாகவும், திங்கள் 26 பாகை செல்சியஸ், 30 உணர்நிலையாகவும் இருக்கப் போகிறது. செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரையில் 26 பாகை செல்சியஸ், 32 உணர்நிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை. வானிலை இவ்வாறு கடுமையாக வெப்பத்தோடு இருக்கின்ற நிலையில் கனேடிய மத்திய வங்கி இன்று தனது கொள்கை வட்டி வீதம் தொடர்பான அறிவித்தலை வெளியிட இருக்கிறது. தொடர்ந்தும் அது 2.25% தனது வட்டி வீதத்தை வைத்திருக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எதிர்ப்பு கூறியிருக்கிறார்கள். இந்த வருடத்தில் மாற்றங்கள் எதுவுமின்றி கொள்கை வட்டி வீதம் தொடர்ந்தும் ஒரே வகையில் பேணப்பட்டு வருகிறது. பணவீக்கத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே வேளையில் வேலைவாய்ப்பு தொடர்பாகவும் பல்வேறு தளம்பல் நிலைகள் காணப்பட்டாலும் கூட தற்போது இருக்கின்ற பொருளாதார நிலையில் வட்டி வீதத்தை மாற்றமடையாமல் வைத்திருப்பதே சிறப்பான தெரிவு என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய வட்டி வீதம் தொடர்பான அறிவித்தலில் மாற்றங்கள் எதுவும் இருக்காது என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. கனேடிய குடிபரப்பு துணைக்கிடம் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையை கடுமையாக குறைத்திருக்கிறது. இதன் காரணமாக பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது தவிர நீண்டகாலமாக மாணவர்கள் தங்கியிருப்பதற்கான விடுதி வசதிகள் மற்றும் தற்காலிக வீடுகளின் வாடகை குடியிருப்புகளை வைத்திருக்கின்றவர்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவின் குடியிருப்புத்துறையின் புதிய மாற்றங்கள் காரணமாக உணவகங்கள் தமக்கு தேவையான தொழிலாளர்களை பெற்றுக் கொள்வதிலும், அதேபோன்று விடுதிகள், நீண்டகால பராமரிப்பு நிலையங்கள், கட்டுமான நிறுவனங்கள் போன்றவையும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கனேடிய அரசாங்கத்தின் புதிய குடிபரப்பு கொள்கைகள் அல்லது குடிபரப்பு கட்டுப்பாடுகள் காரணமாக பல்வேறு துறைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கு ஒன்றரிய பகுதியில் பரவி வரும் தீப்பரவல் காரணமாக பலர் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடுமையான வெப்பம் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் தீப்பரவல் காணப்படுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளும் அதனை சூழவுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்களையும் அங்கிருந்து வெளியேறுமாறு அரசாங்கம் அறிவித்தல் விடுத்திருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பழங்குடியின மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகளிலிருந்து அவர்கள் வெளியேறி வெவ்வேறு இடங்களுக்கு நகர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த வெளியேற்றம் மிக முக்கியமானது என்றும், உயிர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்காகவும் தாம் இந்த நகர்வை மேற்கொண்டிருப்பதாகவும் அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். ஹைவே 633 மற்றும் 623 கிடைப்பட்ட பகுதியில் கடுமையான காட்டுத்தீ பரவல் காரணமாக அந்த பகுதிகளில் இருந்து மக்கள் அதிகளவில் வெளியேறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பெரும்பாலான வெளியேற்றங்கள் முதல் குடியின மக்கள் வாழும் குடியிருப்பு தொகுதிகளில் இருந்தே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். எஸ்டெஃப்எம் மோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:10.

0: ஈஸ்டெஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டெஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்டெஃப்எம்.ca.
2: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
5: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
6: 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
1: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனிதப் புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகளின் மூன்றாம் பகுதி இன்று மீண்டும் ஆரம்பித்துள்ளது. நீதிமன்றத்தின் அனுமதியுடன் மொத்தம் 56 நாட்கள் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகளில் இதுவரை 32 நாட்கள் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இடையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட பணிகள் மீண்டும் இன்று ஆரம்பித்துள்ளன. கடந்த ஆண்டு மே மாதம் 15 தேதி ஆரம்பமான இந்த அகழ்வுப் பணிகளில் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களில் மூன்றாம் கட்டத்தின் எதிரியான காலப்பகுதியிலும் மொத்தமாக 412 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் 409 எண்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டன. மீதமுள்ள பணிகளை தொடர்வதற்காக நீதிமன்றம் வழங்கிய கால அவகாசத்திற்கு அமைய அகழ்வுப் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்களை நடத்துவதற்கு நிதியில்லை என தெரிவிக்கப்படும் கருத்துக்களில் உண்மையில்லை என அமைச்சர் நலிந்தர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி அரசாங்கத்திடம் கையிருப்பில் இருப்பதாகவும், நிதிப்பற்றாக்குறை ஏற்படுமாயின் இடைக்கால ஒதுக்கீட்டின் ஊடாக அதனை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நடத்துவதற்கு பணம் தடையாக இல்லை, மாறாக புதிய தேர்தல் நடைமுறையினை நாடாளுமன்றத்தில் சட்டமாக்குவது தொடர்பான சிக்கலை பிரதான காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார். நிவாரணப் பணிகளுக்காக 500 பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு தேர்தலை நடத்துவதற்கு அதிகபட்சமாக 15 பில்லியன் ரூபாவை தேவைப்படும். தேர்தலுக்கான நிதி ஒதுக்க அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாக அமைச்சர் கூறினார். ஜனாதிபதி தேர்தலோ அல்லது பொது தேர்தலோ எந்த ஒரு தேர்தலும் திடீரென அறிவிக்கப்பட்டாலும் அதனை எதிர்கொள்ளும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு என்றும், தேர்தல் முறைமை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் எந்த நேரத்திலும் தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக 3 குழுக்களாக 40 குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் களமிறக்கப்பட்டுள்ளதாக நீர்கொழும்பு நீதவான் சிலனி பெரேரா முன்னிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த மோதலில் 31 பேர் உயிரிழந்ததோடு மேலும் பலர் காயமடைந்தனர். நீதவான் முன்னிலையில் விசாரணைகள் முன்னேற்றத்தை விளக்கிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவு இதுவரையில் 136 சிறைச்சாலை அதிகாரிகள், 141 கைதிகள் மற்றும் 9 விசேட அதிரடிப்படை வீரர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக கூறியது. வன்முறை இடம்பெற்ற போது சிறைச்சாலைக்குள் 2417 கைதிகளும் 166 சிறைச்சாலை ஊழியர்களும் இருந்ததாக விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது. கடந்த ஜூலை 5 தேதி A1 விடுதியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கட்டுவெல்ல கம சுரேஷ் என்ற கைதி தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக உடற்பயிற்சி மேற்கொள்ள நேரம் வேண்டும் என கூறினார். அவருடைய கோரிக்கை மறுக்கப்பட்டதையடுத்து அவர் சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டி அச்சுறுத்தினார். மறுநாள் காலை விடுதி திறக்கப்பட்டவுடன் அந்த கைதி A2 விடுதிக்குள் புகுந்து ஏனைய கைதிகள் மீது தாக்குதல் நடத்தியதே இந்த விரிவான வன்முறைக்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்தது. இந்த மோதலில் இரு கைதிகள் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததோடு மற்றொருவர் காயங்கள் காரணமாக பின்பு உயிரிழந்தார். மொத்தம் 36 கைதிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வன்முறை சிறைச்சாலை முழுவதும் பரவிய நிலையில் கைதிகள் சிறைச்சாலையின் மருந்தகம் மற்றும் நிர்வாக கட்டிடங்களை சேதப்படுத்தினார்கள். நிலைமையினை கட்டுப்படுத்த முடியாததால் சிறைச்சாலை அதிகாரிகள் காவல்துறையின் உதவியை நாடினார்கள். வன்முறை தீவிரமடைந்ததை அடுத்து சிறைச்சாலை தலைமையகத்தில் 89 அவசரகால முகப்பு படை வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். மறுநாள் காலை உணவளிப்பதற்காக அதிகாரிகள் உள்ளே சென்றபோது நாம் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என கைதிகள் எச்சரித்தனர். முற்பகல் 10:30 முதல் 10:50 வரை நிலைமை மோசமடைந்து கைதிகள் கற்கள், மரக்கட்டைகள் மற்றும் இரும்பு துண்டுகளை கொண்டு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். உள்ளே இருந்த அதிகாரிகளுக்கு சிறைச்சாலை அமைப்பு பற்றி தெரிந்திருந்ததால் அவர்கள் தப்பித்தாலும் கொழும்பிலிருந்து சென்ற அதிகாரிகள் வழி தெரியாமல் உள்ளே சிக்கிக் கொண்டனர். மோதலின் போது சிறைச்சாலையின் ஆயுதக் களஞ்சியத்தின் ஒரு பகுதியும் கைதிகளின் கைகளுக்கு சென்றது. ஒரு கட்டிடத்தில் அதிகாரிகள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கண்ணீர் புகை மற்றும் வானை நோக்கி எச்சரிக்கை துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டும் கைதிகள் அடங்காததால் விசேட அதிரடிப்படையினர் உள்ளே நுழைந்து சிக்கியிருந்த அதிகாரிகளை மீட்டனர். சிறைச்சாலைக்குள் இருந்து F-58 ரக துப்பாக்கி, அதன் தூட்டாக்கள் மற்றும் 271 பயன்படுத்தப்பட்ட தூட்டாக்கள் மீட்கப்பட்டன. சம்பவத்தின் போது அதிகாரிகளிடமிருந்து 60 துப்பாக்கிகளும் தடயவியல் பரிசோதனைக்காக கைப்பற்றப்பட்டுள்ளன. சிறைச்சாலையிலிருந்து கைப்பற்றப்பட்ட CCTV பதிவுகள் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் கணனி தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. கொலை குற்றம், தண்டனை சட்டக்கோவை 296, ஆயுத சட்ட முறல் மற்றும் பொதுச்சொத்தின் சட்டத்தின் கீழ் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கைதிகள் அனைவரும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர்கள் குறித்த அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறும், இனிய சிறைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஊடாக வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறும் நீதவான் உத்தரவிட்டார். இந்நிலையில் வழக்கு அடுத்த கட்ட விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரி பல்லிகல சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலையின் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஏ சி கஜநாயக் இந்த இடமாற்றத்தை உறுதிப்படுத்தினார். கடந்த 6ஆம் தேதி நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகள் சிலர் சிறைச்சாலையின் இறுதி கதவை உடைத்து தப்பிச் செல்ல முற்பட்ட போது நிலைமையை கட்டுப்படுத்த குறித்த அதிகாரி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆரம்பகட்ட விசாரணைகளின் அப்படி கைதிகள் குழுவினர் சிறைச்சாலை அதிகாரிகள் மீது இருக்காபத்தை விளைவிக்கும் வகையில் தாக்குதல் நடத்தியதாகவும் சக அதிகாரிகளின் உயிரை பாதுகாக்கவும் நிலைமைகளை கட்டுப்படுத்தவும் அந்த அதிகாரி துப்பாக்கி பயன்படுத்தியதாகவும் சிறைச்சாலை அதிகாரிகள் கூறினர். இருந்தபோதிலும் இந்த துப்பாக்கிச்சூடு சிறைச்சாலை விதிமுறைகளுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டதா மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் ஏதேனும் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த வன்முறை சம்பவங்கள் மற்றும் அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட மோதல்களில் 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட மொத்தம் 31 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. திரைசிரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி தவறான சிறப்பின் கைகளுக்கு சென்ற விவகாரத்தில் வங்கிக் கணக்கு தகவல்கள் சந்தேகத்திற்குரியன இலங்கை மத்திய வங்கி எச்சரித்திருந்த போதிலும் அவற்றை மோசடியாளர்களிடமே அதிகாரிகள் உறுதிப்படுத்திக் கொண்டமை தற்போது கண்டறியப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான அறிக்கையை அரசாங்க நிதி பற்றிய குழு அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தது. 2025ஆம் ஆண்டு நவம்பர் மற்றும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் ஆஸ்திரேலியா நிறுவனத்திற்கு வெளிநாட்டுக் கடனை மீளச் செலுத்தும் போது இடம்பெற்ற இணையவெளி தாக்குதல் மற்றும் மோசடி தொடர்பில் இந்த அறிக்கையில் முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டன. ஐக்கிய அரபு ராஜ்யத்தைச் சேர்ந்த ஒரு பயனாளியிடம் பணம் செலுத்தப்படுவதை அவதானித்த இலங்கை மத்திய வங்கி அந்த முகவரி எக்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் ஆஸ்திரேலியா நிறுவனத்தின் முகவரியுடன் பொருந்தவில்லை என சுட்டிக்காட்டியது. நிதி மோசடி குறித்த சந்தேகங்களை எழுப்பி உண்மையான கடன் வழங்குநரிடம் தகவல்களை மீள உறுதிப்படுத்துமாறு 2025ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி நிதியமைச்சுக்கு மத்திய வங்கி அறிவித்தது. மத்திய வங்கியின் எச்சரிக்கையினை புறந்தள்ளி உண்மையான கடன் வழங்குநரை தொடர்பு கொள்வதற்கு பதிலாக மோசடியில் ஈடுபட்ட மோசடியாளர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பி அவர்களிடமே வங்கிக் கணக்கு விவரங்களை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அபுதாபியில் உள்ள வங்கியொன்றின் ஊடாக மிஷ் குளோபல் எல்எல்சி மற்றும் எல்எம்ஜி குளோபல் எல்எல்சி, சிஃப்ரா வெட்டன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு அரச கடன் பணம் செலுத்தப்பட்டது. இந்த நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் ஆஸ்திரேலிய ஏற்றுமதி கடன் முகவரகம் என கூறிக்கொண்டுள்ளன. இவ்வாறான ஒரு போலி நிறுவனங்களுக்கு ஏன் பணம் செலுத்தப்படுகிறது என்பது குறித்து வரும் கேள்வி எழுப்பவில்லை எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதேவழி 2026ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கிக்கு எக்ஸிம் வங்கிக்கு இலங்கை செலுத்தவிருந்த பணம் மோசடியானதாக இருக்கலாம் என ஜே பி மோகன் நிறுவனத்தின் மோசடி தடுப்பு பிரிவு எச்சரித்து அந்த பரிவர்த்தனையை நிறுத்தியது. எச்சரிக்கை விடுக்கப்பட்ட 3 நாட்களுக்கு பின் வெளிநாட்டு வங்கிகள் வழங்கல் திணைக்களம் மோசடியான ஜொமைன் பெயர் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் இலங்கை கணினி அவசரகால பதிலளிப்பு பிரிவிற்கு முறைப்பாடு அளித்தது. இவ்வாறான ஒரு முறைகேடான பரிமாற்றம் தவிர்க்கப்பட்ட போதிலும் அதற்கு 11 நாட்களின் பின் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி மிஷ் குளோபல் நிறுவனத்திற்கு உறுதிப்படுத்தப்படாமல் மீண்டும் திரைசெறியால் $997,799 செலுத்தப்பட்டமை கண்டறியப்பட்டது. டிட்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பற்றாக்குறையினால் கடன் தவணை செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்ட போதிலும் பணம் ஏற்கனவே மோசடியாளர்களுக்கு சென்றிருந்தாலும் உண்மையான கடன் கூடுநரான ஆஸ்திரேலியா தரப்பிடம் மேலதிக கால அவகாசத்தை கோருவதற்கு ஒருவர் முயற்சித்திருந்தமையும் அந்த அறிக்கையின் மூலம் தெரியவந்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்கவிற்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் திறந்த பிடியாணை பிறப்பித்தது. ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணை குறித்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் போலி ஆவணங்களுடன் தனியார் காணிகளை பலவந்தமாக கையகப்படுத்தும் கும்பல் தொடர்பில் காவல்துறையில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருநெல்வேலி பகுதியில் பலாலி வீதி அமைத்த வரும் காணி ஒன்றினை கையகப்படுத்தும் நோக்குடன் அவற்றுக்கு எல்லை தூண்களிடும் வேலைகள் கும்பல் ஒன்றால் மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து அறிந்த காணி உரிமையாளர் அந்த இடத்திற்கு சென்று தனது காணிக்கு தூண்களை நடுவது குறித்து கேள்வி எழுப்பினார். அந்த குழு தம்முடையது, அந்த காணி தம்முடையது எனவும் காணி உரிமையாளருடைய காணி என்றால் அதற்கான உறுதி ஆவணங்களை கொண்டு வந்து உறுதிப்படுத்துமாறும் அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உங்களுடைய காணி ஆவணங்களை காட்டுங்கள் என காணி உரிமையாளர் கேட்டபோது அவற்றை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர்கள் அச்சுறுத்தியுள்ளார்கள். இதுகுறித்து தான் காவல்துறையில் முறையிடுவதாக கூறிய காணி உரிமையாளர் சென்று கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் குறித்த காணியிலிருந்து அந்த கும்பல் வெளியேறி சென்றுள்ளது. இதேவேளை குறித்த கும்பல் சில தினங்களுக்கு முன்னரும் திருநெல்வேலி பகுதியில் வேறொரு காணிக்குள் தூண்களையிடும் பணியில் ஈடுபட்ட போது காணி உரிமையாளர்கள் சென்று கேட்டபோது காணி உரிமையாளரை அச்சுறுத்தியதாகவும் அவர் போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொள்ள முயன்ற வேளை காணியிலிருந்து அவர்கள் வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது. இந்த கும்பல் தொடர்பில் காவல்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதோடு வரும் காணிகளை இலக்கு வைத்து செயற்படும் இந்த கும்பல்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. Thank you.
இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:32.

0: ஈஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 7:36 நிமிடம்.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
1: ABS Mr. P. Singaraj
0: Verco Webs Law 416-993-8443.
3: Who is the best?
4: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
5: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
6: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
5: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ East Scarborough 416-720-7439. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
7: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில் கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
8: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
9: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது

அனைத்துலக செய்திகள். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர கப்பல்படை பஹ்ரீனில் நிலை நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தின் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா வானூர்திகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது. இன்று அதிகாலை முதல் தாக்குதல் நடவடிக்கையில் தீவிரமடைந்திருப்பதாகவும் தமக்கு எதிரான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் இன்னும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் எனவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது.

0: ஈரானை முழுமையான அழிவை நோக்கி இட்டுச் செல்லும் எனவும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த தடையானது ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் அல்லது அங்கிருந்து பெறும் கப்பல்கள் மற்றும் ஈரானிய சரக்குகள் ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் ஆகியவற்றுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் இந்த அனைத்து கப்பல்களும் முழுமையான முற்றுகை விதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். ஹோமோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட 20% அமெரிக்க மீள் செலுத்தல் கட்டணத்தை நீக்கவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதற்கு பதிலாக வடிகுடா நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். இந்த முதலீடுகள் மிக பிரமாணமானதாக இருப்பதோடு வடிகுடா நாடுகளின் எதிர்காலத்திற்கு மிகுந்த நன்மையை அளிக்கும் எனவும் டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். டொனால்டு ட்ரம்பால் அறிவிக்கப்பட்ட குறித்த வரி தொடர்பில் கடுமையான அதிருப்தியும் எதிர்ப்பும் வெளியிடப்பட்டதை அடுத்து அவர் இந்த முயற்சியை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உலகக்கிண கால்பந்தாட்ட சுற்றுப் போட்டிகளில் முதலாவது அரையிறுதிப் போட்டி நேற்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. மிகப்பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருந்த பிரான்ஸ் அணி நேற்றைய போட்டியில் தோல்வியடைந்து அரையிறுதியோடு இந்த தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறது. முதலாவது அரையிறுதிப் போட்டி பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையில் நடைபெற்றிருந்தது. இந்த போட்டியில் ஸ்பெயின் அணி 2-0 என்ற கோல்கள் அடிப்படையில் பிரான்ஸை தோற்கடித்தது. டெக்சாஸின் ஆர்லிங்டனில் உள்ள டலாஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஸ்பெயின் ஆரம்ப முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதோடு தொடர்ந்தும் பந்தை தமது கட்டுப்பாட்டில் அதிக நேரம் வைத்திருந்தார்கள். ஆட்டத்தின் 22வது நிமிடத்தில் ஸ்பெயின் வீரர் மிக்கேல் ஆயஸ்பால் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி கோலை பெற்று அணியை முன்னிலைப்படுத்தினார். ஆட்டத்தின் 2வது பாதியில் 58வது நிமிடத்தில் ஜெனி ஓல்மாவின் உதவியுடன் பெட்ரோ போரோ 2வது கோலை அடித்து ஸ்பெயினின் வெற்றியினை உறுதி செய்தார். நடப்பு தொடரில் பிரான்ஸ் அணி முதல் தடவையாக எந்த ஒரு கோலையும் பெறாமல் பின்தங்கிய நிலையில் இந்த போட்டியில் தோல்வியடைந்தது. தமது வலுவான தற்காப்பு ஆட்டத்தின் மூலம் பிரான்சின் தாக்குதல்களை முறியடித்த ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. ஸ்பெயின் அணியின் கோல் கீப்பர் மிக சிறப்பான வெளிப்பாடுகளை கொண்டிருந்தார். இன்று 2வது அரையிறுதிப் போட்டி நடைபெறுகிறது. இந்த அரையிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் உள்ள மெர்சிடிஸ் பென்ஸ் மைதானத்தில் இந்த போட்டி இன்று நடைபெறுகிறது. வரலாற்று பகை மற்றும் கால்பந்து மைதானத்தில் நிலவும் தீராத போட்டி காரணமாக இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான மோதல் மிகப்பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகக்கண்ட தொடர்களில் நேருக்கு நேர் சந்திக்காத லியோனல் மெஸ்ஸி முதல் தடவையாக இங்கிலாந்து அணிக்கு எதிராக களமிறங்குவது ரசிகர்களிடையில் மிகப்பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறது. நீண்ட நாட்களாக உலகக்கணக்கனவில் இருக்கும் இங்கிலாந்து அணி ஹாரிகேன் மற்றும் ஜூட் பெலிங்ஹாம் தலைமையிலான வலுவான அணியாக களமிறங்குகிறது. நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா மெஸ்ஸி நபார் ஆட்டத்தை நம்பி தொடர்ந்தும் 2வது முறையாக இறுதிப் போட்டிக்கு செல்லும் ஆர்வத்தோடு இந்த போட்டியை எதிர்கொள்கிறது. இதுவரை குறித்த இரண்டு அணிகளும் 14 முறை நேருக்கு நேர் மோதியுள்ளன. இங்கிலாந்து அணி 6 வெற்றிகளையும் அர்ஜென்டினா அணி 3 வெற்றிகளையும் மட்டுமே பெற்றிருக்கின்றன. 5 போட்டிகள் சமநிலையில் முடிவடைந்தன. 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை எதிர்கொள்ளும். இதேபடி உலகக்கிணத்தை தக்க வைக்கும் முனைப்பில் அர்ஜென்டினாவும் புதிய வரலாற்றை படைக்கும் முனைப்பில் இங்கிலாந்தும் இன்று மோதுவதால் இந்த போட்டிக்கு மக்கள் மிகப்பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருக்கிறார்கள். 2026 உலகக்கிண கால்பந்தாட்ட தொடரின் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் தங்க காலை நேரப்படும் அதிகளவு கோல்களை பெற்ற வீரருக்கான சிறப்பு பரிசு யாருக்கு என்ற கேள்வி தொடர்ந்தும் முன்னெழுந்திருக்கிறது. கோல்டன் பூட்ஸ் விருதினை யார் பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள் என்கின்ற கேள்வியோடு உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டி அடுத்த நிலையை நோக்கி நகர்கிறது. லியோனல் மெஸ்ஸி மற்றும் கலியன் எம்பாபி ஆகியோர் தலா 8 கோல்களுடன் முன்னிலையை பெற்றிருக்கிறார்கள். பிரான்ஸ் அணி அரையிறுதியில் தோல்வியடைந்த போதிலும் எம்பாபே 3வது இடத்திற்கான போட்டியில் தனது கோல் கணக்கை உயர்த்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அர்ஜென்டினாவின் லியோனல் மெஸ்ஸி 2வது அரையிறுதிப் போட்டியில் களமிறங்குகிறார். இவருடன் இங்கிலாந்தின் ஹாரிகேன் மற்றும் ஜூட் பெலிங்ஹாம் ஆகியிருவரும் தலா 6 கோல்களுடன் மெஸ்ஸிக்கு கடும் சவாலாக இருக்கிறார்கள். இன்றைய போட்டியில் எத்தனை கோல்கள் எடுக்கப்படுகின்றன என்பது மிக முக்கியமானது. இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் 2 போட்டிகள் எஞ்சியுள்ளதால் அவர்களாலும் மெஸ்ஸியின் சாதனையை முறியடிக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. நோபி அணியின் ஏர்லிங் ஹாலந்த் 7 கோல்களுடன் 3வது இடத்தில் இருக்கிறார். அவருக்கு இனி போட்டிகள் இல்லை என்பதால் அவர் இந்த போட்டியிலிருந்து விலகியிருக்கிறார். லியோனல் மெஸ்ஸி, ஹாரிகேன், ஜூட் பெலிங்ஹாம் ஆகிய மூவருக்கிடையில் கோல்கள் பெற்றுக் கொள்வதில் நிலவும் கடும் போட்டி கால்பந்து ரசிகர்களிடம் மிகப்பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. 7:54 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றல்களில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.

ஈஸ்டெஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சில வேளைகளில் பிரச்சனைகளுக்கு உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் நாம் தடுமாறி நிற்கின்றோம். இதற்கு பிரதானமாக 3 காரணங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 3 காரணங்களையும் தெரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபட்டால் பிரச்சனைகளுக்கு உடனடியாகவும் தெளிவாகவும் முடிவுகளை எடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். முதலாவது சுய சந்தேகம். நம்மீது சந்தேகப்படுவதே நாம் முடிவுகளை எடுக்க முடியாமல் இருப்பதற்கு முதல் காரணம் என்று சொல்கிறார்கள். நமது திறமை, நமது ஆளுமை, நமது குணாதிசயங்கள், இந்த பிரச்சனைக்கு எங்களால் முடிவெடுக்க முடியுமா என்ற சந்தேகம், இவைதான் எங்களால் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க முடியாமல் தடுத்து வருவதாக சொல்கிறார்கள். அடுத்தது மற்றவர்களுக்கு நல்லவராக இருப்பதற்கு முயற்சிப்பது. பீப்புள் ப்ளீசர் என்று சொல்வார்கள். மற்றவர்களை எப்போதும் திருப்திப்படுத்த வேண்டும். மற்றவர்களின் எண்ணத்தில் நாங்கள் உயர்வான இடத்தில் இருக்க வேண்டும், அவர்களுடைய குட் புக்ஸில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். இல்லை என்று சொல்ல தெரியாத மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம். இதனால் எங்களால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாத பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. மற்றவர்களுக்காக வாழ முற்படுகின்ற போது எங்களால் எங்களுக்கான முடிவுகளை எடுப்பதில் தடுமாற்றங்கள் தோன்றிவிடுகின்றன. 3வது விடயம், கடந்த கால கசப்புகளை நினைத்து அச்சமடைவது. நாம மனதிற்குள் ஒவ்வொரு விடயத்திலும் எதிர்மறை எண்ணங்களையோ அல்லது கடந்த கால கசப்புகளையோ நினைத்து அச்சமடைந்து கொண்டிருக்கிறோம். கடந்த கால தவறுகள் மற்றும் தோல்விகளை நினைத்து அதே போன்ற நிலைமை மீண்டும் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற தயக்கமே எங்களை முடிவுகளை எடுக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த 3 விடயங்களையும் நாம் சரிவர கையாள பழகிக்கொள்ள வேண்டும். சுய சந்தேகத்தை நீக்க வேண்டும். முடிவெடுக்கும் திறன் மீது நம்பிக்கை வைத்து நாம் முன்னேற வேண்டும். கடந்த கால தோல்விகள் மோசமான நினைவுகளை கடந்து வாழ்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அப்படியான மனிதர்களாக நாம் மாறிவிட்டால் தெளிவான முடிவுகளை எடுத்து அழகான வாழ்க்கையை நமதாக்கிக் கொள்ளலாம்.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். உலகின் மிக மோசமான காற்றின் தர நிலையை கொண்டதாக ஒன்றரியோ மாகாணம் பேரிடப்பட்டிருக்கிறது. வெளியில் 26 பாகை செல்சியஸ், வெப்பநிலை 32 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடுமையான வெப்ப எச்சரிக்கை, காற்றின் தரம் குறித்த அச்சுறுத்தல்களின் மத்தியில் நாம் இன்றைய நாளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் நாம் கூடுதல் வெப்பநிலையாக 36 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலையை காணக்கூடியதாக இருக்கும். உடல்நிலை 36 இருக்கப் போகிறது. கடுமையான வெப்ப அலை வீசுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் சூரியொளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். நாளை தினம் 30 பாகை செல்சியஸ், கூடுதல் வெப்பநிலையாக 34 உணர்நிலை கொண்டதாக இருக்கும். பெரும்பாலும் சூரியொளி நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை 26 பாகை செல்சியஸ், 29 உணர்நிலையாக இருக்கும். சனிக்கிழமை மழையுடன் கூடிய நாளாக இருக்கப் போகிறது. 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 27 பாகை செல்சியஸ், கூடுதல் வெப்பநிலை, உணர்நிலை 37 இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சூரியொளியை காணக்கூடியதாக இருக்கும். 25 பாகை செல்சியஸ், 29 உணர்நிலையாக இருக்கப் போகிறது. திங்கள் 26 பாகை செல்சியஸ், 30 உணர்நிலையாக இருக்கும். செவ்வாய் 26 பாகை செல்சியஸ், 32 உணர்நிலை கொண்டதாக இருக்கும். புதன்கிழமை வெப்பநிலை ஓரளவிற்கு குறைவடைகிறது. 22 பாகை செல்சியஸ், உணர்நிலை 24 ஆக இருக்கப் போகிறது. அடுத்த வாரத்தில் ஓரளவிற்கு மிதமான வெப்பநிலை கொண்ட நாட்களாக இருக்கும். வெள்ளிக்கிழமை மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனேடிய மத்திய வங்கி இன்று தனது கொள்கை வட்டி வீதம் தொடர்பான அறிவித்தலை வெளியிட இருக்கிறது. இந்த வருடத்தின் 5வது வட்டி வீத அறிவிப்பாக இது அமையும். இந்த வட்டி வீதத்தில் மாற்றங்களை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு கனேடிய மத்திய வங்கி தீர்மானித்திருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கனடாவின் பணவீக்கம் மற்றும் வேலைவாய்ப்பின்மை தொடர்பிலான பல்வேறு சந்தேகங்களும் பதற்றங்களும் இருந்த போதிலும் மத்திய வங்கி வட்டி வீதத்தில் மாற்றங்களை மேற்கொள்ளாமல் தொடர்ந்து பேணுவதற்கு தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தற்போது இருக்கின்ற பொருளாதார நிலையில் வட்டி வீதத்தில் மாற்றங்களை மேற்கொள்வது எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற நிலையில் வட்டி வீதத்தை மாற்றமடியாமல் வைத்திருப்பதற்கு கனேடிய மத்திய வங்கி தீர்மானித்திருப்பதாகவும் இது தொடர்பான அறிவித்தல் இன்று வெளியிடப்படும் கூறப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதுக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளின் 3ஆம் பகுதி இன்று காலை மீண்டும் ஆரம்பித்துள்ளது. நீதிமன்றத்தின் அனுமதியுடன் மொத்தம் 56 நாட்கள் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளில் இதுவரை 32 நாட்பணிகள் நிறைவடைந்தன. இடையில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட பணிகள் மீண்டும் இன்று மீட ஆரம்பித்தன. கடந்த ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமான இந்த அகழ்வுப் பணிகளின் முதலாம் மற்றும் 2ஆம் கட்டங்களில் 3ஆம் கட்டத்தின் எதிரதியான பணிகளிலும் மொத்தமாக 412 மனித இன்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டன. அதில் 409 இன்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணிகளை தொடர்வதற்காக நீதிமன்றம் வழங்கிய கால அவகாசத்திற்கு அமைவாக அகழ்வுப் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை பஹ்ரைனில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளத்தின் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்திகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது. இன்று அதிகாலை முதல் தாக்குதல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருப்பதாகவும் தமக்கு எதிரான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு முற்றுகை தொடர்ந்தால் இன்னும் தாக்குதல்களை தாம் தீவிரப்படுத்தப் போவதாகவும் ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் காரணமாக மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் தோன்றியுள்ளது. அமெரிக்காவும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதால் அமெரிக்க நட்பு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டித் தொடரில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணி தோல்வியடைந்திருக்கிறது. மிகப்பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருந்த இந்த போட்டியில் 2-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி தோல்வியடைந்திருக்கிறது. இதன் மூலமாக ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்கே தெரிவாகியிருக்கிறது. இன்று நடைபெறவுள்ள 2வது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை எதிர்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் உள்ள மெர்சிடிஸ் பென்ஸ் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த போட்டி மிகப்பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இரண்டு அணிகளும் கடந்த வருடங்களில் 14 முறை நேருக்கு நேர் சந்தித்திருக்கின்றன. இந்த போட்டிகளில் இங்கிலாந்து அணி 6 வெற்றிகளையும் அர்ஜென்டினா அணி 3 வெற்றிகளையுமே பதிவு செய்திருக்கின்றன. 5 போட்டிகள் சமநிலையில் நிறைவடைந்தன. இந்த நிலையில் இன்றைய 2வது அரையிறுதிப் போட்டியும் மிக பெரும் எதிர்பார்ப்பை கொண்ட போட்டியாக மாறியிருக்கிறது.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.

0: 8:20, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Lakme Home Sing, Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸாக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃப்ளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6 7 7 0 6 8 6 8 6 7 7 0 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8 6 8

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உலக புகழ்பெற்ற கவிஞர் பப்லோ நெருடா அவர்கள் பற்றியும் சில குறிப்புகளை இன்றைய நாளில் பகிர்வது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். காரணம், ஜூலை 12 அவருடைய பிறந்த தினம் கடந்திருக்கிறது. தென்னமெரிக்க நாடான சிலியின் பரோல் நகரில் 1904 ஜூலை 12 பிறந்தவர். ரிக்கார்டோ எலிசர் நெப்டாலி ரியஸ் பொசல்டோ என்பது அவருடைய இயல் பெயர். பிறந்த சில நாட்களில் தாயை இழந்தார். தொடர்ந்து கூலி தொழிலாளியான தந்தை மறுமணம் செய்து கொண்டார். சிற்றன்னை இவரை மிகுந்த பாசத்தோடு வளர்த்தார். தனது 8வது வயதில் நெருடா முதன் முதலில் எழுதிய கவிதை தன்னுடைய அன்பு தாயை பற்றியது. கவிதை எழுதுவதில் நாட்டமும் திறனும் கொண்டவராக அவர் வளர்ந்தார். சிறு வயதில் இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டவர். 10 முதல் பலரால் அறியப்படும் ஒரு கவிஞராக அவர் புகழ் பெறத் தொடங்கினார். இருந்த போதிலும் தந்தை அவருடைய எழுத்தையும் இலக்கிய ஈடுபாட்டையும் எதிர்த்தார். ஆனாலும் கூட அவருடைய இலக்கிய ஆர்வம் தடைபடவில்லை. தந்தையின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க பப்லோ நெருடா என்ற புனை பெயரில் எழுதத் தொடங்கினார். உள்ளூர் பத்திரிகைகளில் இவருடைய முதல் கட்டுரை 13 வயதில் வெளிவந்தது. முதல் கவிதை தொகுப்பான புக்ஸ் ஆஃப் ட்விலைட்ஸ் 19 வயதில் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து கவிதை உரைநடை கட்டுரைகள் எழுதினார். இவருடைய கவிதைகள் பன்முகத்தன்மை கொண்டவையாக அமைந்தன. இவரது படைப்புகள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன. காதல், யதார்த்தம், அரசியல் என பல சிந்தனைகளை இவருடைய கவிதைகள் மையமாக கொண்டிருந்தன. கவிதைகளை பச்சை மயில் தான் எழுதுவாராம். ஆசை மற்றும் நம்பிக்கையின் சின்னம் பச்சை என்பது அவருடைய எண்ணம். சிறந்த அரசியல் தலைவர், ராஜதந்திரியாகவும் செயல்பட்டிருக்கிறார். சிலி நாட்டின் தூதுவராக 1927 பர்மா சென்றார். இலங்கை, சிங்கப்பூர், பர்மாவில் அவர் பணியாற்றியிருக்கிறார். 6 அவர் இந்த ராஜதந்திர பணியை மேற்கொண்டிருக்கிறார். இந்த சமயங்களில் ஃப்ராஸ்ட், ஜேம்ஸ் ஜாய்ஸ், வால்மின்மன் போ என்றோரின் படைப்புகளை இவர் வாசித்தார். ஸ்பெயின் தூதுவராக 1934 பணியாற்றினார். அந்த நாட்டின் கவிஞர் லோகாவின் நட்பை பெற்றார். உள்நாட்டுப் போரின் அரசியல் காரணங்களால் லோர்கா கொல்லப்பட்டார். இதை கண்டித்து பத்திரிகைகளில் எழுதியதால் நெருடாவின் தூதுவர் பதவி பறிக்கப்பட்டது. அதன் பின்பு அரசியலை தாண்டி முழுமையாக தன்னை இலக்கியத்திற்காக ஒப்புக் கொடுத்தார். இலக்கியத்தை தொடர்ந்து நேசித்தார். அதனில் தொடர்ந்து இயங்க தொடங்கினார். மார்க்சிய தத்துவங்களில் ஈடுபாடு கொண்டிருந்தார். சிலியின் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டவிரோதம் என அறிவிக்கப்பட்டது. இவருடைய கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டது. நண்பர்கள் உதவியுடன் மாதக்கணக்கில் தலைமறைவாக இருந்தார். அர்ஜென்டினாவிற்கு தப்பிச் சென்றார். 1971 பாரிஸில் தூதரக பணி ஆற்றிய போது அவருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. கணியன் பூங்குன்றனார் தமிழில் எழுதிய யாது மூறி யாவரும் கேளீர் பாடல் வரிகளை போல அமைந்த பூமியின் சருமம் உலகெங்கும் ஒன்றுதான் என்ற இவருடைய கவிதை வரிகள் பிரபலமானவை. 20 மாபெரும் கவிஞர் என்று புகழப்பட்ட பப்லோ நெருடா 69 வயதில் காலமானார். அவருடைய மரணம் கூட மிகப்பெரும் சர்ச்சையாக இருந்தது. அவர் கொல்லப்பட்டதாக அவருடைய மனைவி மற்றும் வாகன சாரதி தெரிவித்தார். அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல முற்பட்ட வேளையில் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சிலி பிரதமராக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சல்வடோர் அல்வெண்டோவுக்கு பப்லோ நெருடா மிக நெருக்கமான நண்பராக இருந்தார். இடதுசாரிய சிந்தனை கொண்ட பப்லோ நெருடாவிற்கும் சல்வடோர் அல்வெண்டோவுக்கும் இடையில் மிக நெருக்கமான நட்பு இருந்தது. 1973 சிலியை சர்வாதிகாரி அகஸ்டோ பினோசெட் தலைமையிலான படையினர் கைப்பற்றினார்கள். பிரதமர் சல்வடோர் அல்வெண்டோவின் மாளிகையில் பினோசெட்டின் படையினர் சுற்றி வளைத்தார்கள். இதனையடுத்து அல்வெண்டோ தற்கொலை செய்து கொண்டார். பினோசெட் ஆட்சிக் காலத்தில் அல்வெண்டோவுக்கு பப்லோ நெருடாவிற்கும் இருந்த நெருக்கம் காரணமாக அவர் மீதும் சந்தேகம் தோன்ற தொடங்கியது. அவரோடு நெருக்கமாக இருந்த பலர் கொலை செய்யப்படுவதை பார்த்த பப்லோ நெருடா தானும் கொல்லப்பட்டு விடலாம் என எண்ணி நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறார். ஏற்கனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பப்லோ நெருடாவிற்கு தனது நண்பர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டது கடும் அதிர்ச்சியினையும் நெருக்குவாரத்தையும் ஏற்படுத்தியது. இதனால் சிலையிலிருந்து வெளியேறி வெளிநாடு ஒன்றில் தஞ்சமடைவதற்கு அவர் திட்டமிட்டார். வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல அவர் திட்டமிட்டிருந்த ஒரு நாளுக்கு முன்பாக சிலியின் தலைநகரான சான்யோகோவில் உள்ள மருத்துவமனை ஒன்றுக்கு பப்லோ நெருடா நோயாளர் காவு வண்டியொன்றில் கொண்டு செல்லப்பட்ட போது அவர் அங்கு இயற்கையான முறையில் மாரடைப்பினால் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. 1973 செப்டம்பர் 23 இருந்த போதிலும் அவருடைய மரணம் குறித்து அவருடைய மனைவியும் வாகன சாரதியும் தொடர்ந்தும் சந்தேகம் எழுப்பினார்கள். இதனையடுத்து 2013 பப்லோ நெருடாவின் உடலின் பாகங்கள் தூண்டி எடுக்கப்பட்டு பல்வேறு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன. இந்த ஆய்வின் முடிவில் 2015 சிலி அரசாங்கம் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்கின்ற ஒரு செய்தியை உலகிற்கு அறிவித்தது.
கவிஞர் பப்ளோ நெருடா விஷம் வைத்துத்தான் கொல்லப்பட்டார் என்கின்ற தகவல் 50 ஆண்டுகளுக்கு பின் 2015 அறிவிக்கப்பட்டது. இதை சிலி நாட்டு அரசாங்கமே உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது தடயவியல் ஆராய்ச்சியின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாம் தரப்பினர் காரணமாக இருக்கலாம் என சிலி அரசாங்கம் கூறியது. பிறகு சர்வதேச ஆராய்ச்சியாளர் குழு நெருடா 100% புற்றுநோயால் இறக்கவில்லை, அவர் நஞ்சூட்டிக் கொள்ளப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்ந்து மறைந்தாலும் தன் கவிதைகளின் ஊடாக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பப்ளோ நெருடா விட்டுச் சென்ற சில கவிதைகளை இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வது சிறப்பாக இருக்கும். ஸ்பானிஷ் மொழியில் எழுதப்பட்ட சில கவிதைகள்

நீ ஒரு கடல் ரோஜா, கோமேதகம் அல்லது தணலாய் பெருகும் செம்மலர்களால் ஆன அம்பு என்பதற்காக நான் உன்னை நேசிக்கவில்லை. ரகசியமாக நிழலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையிலாக குறிப்பிடப்பட்ட புரியாத விஷயங்களை ஒருவன் நேசிப்பதைப் போல நான் உன்னை நேசிக்கிறேன். ஒரு செடி மலர்ந்திடாது, ஆனால் மறைவாக தனக்குள் மட்டும் பூக்களின் ஒளியை ஏந்திக் கொண்டிருப்பதைப் போல் நான் உன்னை நேசிக்கிறேன். பூமிக்குள் இருந்து கிளம்பும் அந்த இறுக்கமான நறுமணமாக என் உடலுக்குள் மங்களாக வசிக்கும் உன் அன்புக்கு நன்றி. நான் உன்னை நேசிக்கிறேன். எப்படி அல்லது எப்போது அல்லது எங்கிருந்து என்பதை அறியாமல் நான் நேரடியாக உன்னை நேசிக்கிறேன். சிக்கல்களோ செருக்கோ இன்றி நான் இவ்வாறாக உன்னை நேசிக்கிறேன். ஏனெனில் வெவ்வேறாகவும் எனக்கு நேசிக்க தெரியவில்லை. எந்த வகையை தவிர்த்து வேறு எப்படியுமின்றி வெகு நெருக்கத்தில் எனது மார்பின் மேலுள்ள உனது கரம் என்னுடையதாக வெகு நெருக்கத்தில் உன் கண்கள் எனது கனவுகளுடன் மூடிக்கொள்ள. 100 லவ் சனட்ஸ் என்ற பெப்லோ நெருடாவின் கவிதையின் தமிழாக்கம் அது. கவிதை பற்றி ஒரு கவிதை. அப்போது அந்த வயதில் கவிதை என்னை தேடி வந்ததை எனக்கு தெரியாது. பரிகாலத்தில் இருந்தா அல்லது நதியில் இருந்தா எங்கிருந்து அது வந்தது என எனக்கு தெரியாது. எப்படி அல்லது எப்போது என எனக்கு தெரியாது. இல்லை, அவை குரல்கள் அல்ல, அவை வார்த்தைகள் அல்ல, மௌனமும் அல்ல. ஆனால் எனக்கு அழைப்பானை கிடைத்த வீதியிலிருந்து, இரவின் கிளைகளிலிருந்து, எதிர்பாராமல் மற்றவர்களிடமிருந்து, கட்டுக்கிடங்காத நெருப்பிற்கு மத்தியிலிருந்து, அல்லது தனியாக திரும்பி வரும்போது நான் அங்கே முகமற்றவனாக இருந்தபோது என்னை அது தொட்டது. எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. என் வாய்க்கு அதை எப்படி அழைப்பதென்றும் புரியவில்லை. என் கண்கள் பார்வையற்று போயின. ஆயினும் என் ஆன்மா எதையோ உணரத் தொடங்கியிருந்தது. மனக்கலக்கம் அல்லது மறந்து போன இறக்கைகள் அந்த நெருப்பை அடையாளம் கண்டு நான் எனக்கான பாதி ஏற்படுத்திக் கொண்டேன். வலுவற்ற முதல் வரியை நான் எழுதினேன். தெளிவற்ற, சாரமற்ற, முற்றிலும் அபத்தமான, ஒன்றுமறியாதவனின் பரிசுத்த ஞானத்தை அப்போது திடீரென சொர்க்கம் நெகிழ்ந்து திறக்க கண்டேன் நான். கிரகங்களை, நடுங்கும் தோப்புகளை, துளைக்கப்பட்ட நிழல்களை, துடுக்கப்பட்ட புதிர்களை, நெருப்பு மற்றும் மலர்களை, குளிர்ந்த இரவு மற்றும் பிரபஞ்சத்தை, அற்பப்பிறவியான நான், அபாரமாய் ஒளிரும் வெறுமை குடித்தவனாக, விளங்காத மர்மத்தின் உருவத்தை ஒத்தவனாக, முற்றிலும் நான் நரகத்தின் ஓர் அங்கமென உணர்ந்தவனாக, காற்றோடு என் நிதியம் நொறுங்கி சிதறுகிற உருளுகிற என் நட்சத்திரங்களோடு. பயிற்சி என்று பாப்லோ நெருடா எழுதிய கவிதை பற்றிய கவிதை அது. நான் அவர்களுக்கு நடுவே இருந்தேன். மக்கள் செங்கொடிகளை ஊர்வலமாக கொண்டு சென்றார்கள். கற்களால் தாக்கியவர்களுக்கு நடுவே நான் இருந்தேன். இடி போன்ற அணிவகுப்பின் துயரங்கள் ஓங்கி ஒலித்த பாடல்களில் எப்படி படிப்படியாக வென்றார்கள் என்பதை பார்த்தபடி அவர்களது எதிர்ப்பு மட்டுமே சாலியாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். நொறுங்கிய நட்சத்திரத்தின் துண்டுகளைப் போல வாயில்லாதவர்களாக, சோபை இழந்தவர்களாக ஒன்றிணைந்தார்கள். அமைதியாக, ஒற்றுமைக்காக அவர்கள் நெருப்பாக இருந்தார்கள். அழிக்க முடியாத பாடலாக பூமியில் மனித இனத்தின் மெதுவான மாற்றுப்பாதையாக உருவாகினர். ஆழமாகவும் போராட்டங்களுடனும் எதுவெல்லாம் மிதித்து அழிக்கப்பட்டதோ அவற்றுக்காக போராடும் கௌரவமாக கிளந்தெழுந்தார்கள். ஒரு அமைப்பாக ஒழுங்கோடு சென்று கதவை தொட்டு அமர்ந்தார்கள். நடுக்கூடத்தில் தங்கள் கொடிகளுடன் மிக புகழ்பெற்ற ஒரு கவிதை. நீ என்னை நீ மறப்பாயினில் நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டுகிறேன். நீ அறிந்திருக்கலாம் இது இப்படித்தான் என்று. பளிங்கு நிலவையோ, இலையுதிர் காலத்தின் நிதானத்தில் சிவப்பு மரக்கிளையோ, என் ஜன்னல் வழியை நான் பார்ப்பதும் தீயிலெறியும் மரக்கட்டையின் தொட்டுணர முடியாத சாம்பலை அல்லது உருமாறியதன் தண்டை நெருப்பின் அருகில் நான் தொடுவதும் என எல்லா செயல்களுமே என்னை உன்னிடம் கொண்டு சேர்க்கும். நறுமணம், ஒளி, இயந்திரம் என இங்கு இருக்கும் யாவும் சிறு படகுகளாய் எனக்கென காத்திருக்கும் உன் தீவுகளை தேடி பயணிப்பது போல. ஆனாலும் என்னை நேசிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாய் நீ கைவிடும் போது உன் மேலான என் காதலும் போய்விடும் கொஞ்சம் கொஞ்சமாய். எளிதில் என்னை நீ மறப்பாயெனில் என்னை தேட வேண்டாம். ஏனென்றால் நானும் உன்னை ஏற்கனவே மறந்திருப்பேன். திரைச்சீலைகள் வீசும் காற்று என் வாழ்வை கடந்து செல்வதை தீர்க்கமாய் ஆவேசத்துடன் ஆராய்ந்த பின்னும் வேர்கள் ஊன்று என் நிதியத்தின் தீரத்தில் என்னை துறந்து நீ செல்வாயினில் அதே நாள் அதே நேரம் உன்னை நான் விட்டொழித்திருப்பேன்.
புது மண் தேடி என் வேர்கள் நீளும் என்பதையும் நினைவில் கொள். ஆனால் நீ எனக்கென தீர்க்கப்பட்டவள் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் மாறா கனிவுடன் நீ உணரும் போதும், ஒவ்வொரு நாளும் உன் இதழ்கள் வரை உயர்ந்து என்னை நாடி மலரொன்று பூக்கும் போதும், ஓ என் அன்பே, என்னவளே, ஓய்ந்த தீக்கனல் மீண்டும் பற்றி எரியும் என்னுள், அழிந்திடாமல் மறந்திடாமல் அனைத்தும் காக்கப்படும் என்னுள், உன் காதலினால் உயிர் வாழும் உனக்கான என் பிரியம், நீ வாழும் நாளென்றும் நிலைத்திருக்கும் உன் கரங்களுக்குள் என்னை விட்டகலாமல். பப்ளோ நெருடாவின் இந்த கவிதை சந்திரகுமார் மொழிபெயர்த்திருக்கிறார். பப்ளோ நெருடா பற்றிய குறிப்புகளும் சில கவிதைகளும் கேட்டோம். எட்டு மணி 40 நிமிடம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7. உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் எங்களோடு இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பிளானிங் என்பது ஏன் ஒவ்வொருவருக்கும் அவசியமானது என்பதை தெளிவுபடுத்த முடியுமா?
2: ஃபைனான்சியல் செக்யூரிட்டி பிளானிங் என்பது வந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிகவும் இம்பார்ட்டன்ஸாக இன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்படுகின்றது. ஃபைனான்சியல் பிரமிட்டில் இதுதான் அந்த பேஸாகவும் இருக்கின்றது. இப்போ ஒரு டிசபிலிட்டி, இல்லாட்டி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ், இல்லாட்டி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ், இப்படியான இந்த மூன்றும், இந்த டிசபிலிட்டியும் கிரிட்டிக்கல் இல்னஸும் ஒரு லிவிங் பெனிஃபிட்டாகவும், லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது வந்து உங்களை தங்கியிருக்கக்கூடிய உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு செய்வதாகவும் அமைகின்றது. இந்த மூன்றுமே ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ட் ஆகி இருக்கின்றது. என்னுடைய இந்த ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் ஆஃப் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு 3-4 கிளைம்ஸ் பெர் இயர் இப்பொழுது அவரேஜாக நாங்கள் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். யாருக்குமே வந்து கிளைமுக்கு போவது ஒரு சோகமான விடயம்தான். ஆனால் தீமையிலும் நன்மை இருப்பது போல், ஒரு வித்தின் 1 இயரில் என்னுடைய கிளைண்ட் ஒரு ஆள் வந்து, ஹி வாஸ் 40 இயர்ஸ் ஓல்ட், அவர் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ், டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ், இந்த மூன்றுமே எடுத்திருந்தார். வெல் வித் இன் ஹிஸ் பட்ஜெட், லெஸ் தேன் $150 அ மந்த். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி காட் ஹார்ட் அட்டாக் லாஸ்ட் இயர். அதாவது வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால் அது பைபாஸ் சர்ஜரியாக இருந்தது. எனவே அவர் வைத்திருந்த இந்த 100,000 கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜை எங்களால் எடுத்து கொடுக்க முடிந்தது. அது தவிர மாதம் மாதம் 2,500 ரூபா அவருக்கு டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் கவரேஜும் நாங்கள் எடுத்து கொடுத்தோம். அதன் மூலம் அவர் வந்து அட்லீஸ்ட் ஐ திங்க் நியர்லி 12 மந்த்ஸ் டிசபிலிட்டி இன்சூரன்ஸையும் எடுத்து, டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் எடுக்கும் காலகட்டத்தில் அவர் அந்த அதுக்கான ப்ரீமியமும் கட்ட தேவையில்லை, இந்த லம்சமான 100,000 கிடைச்சது. அவர் வந்து லெஸ் தேன் 3 இயர்ஸ் கனடாக்கு வந்து, ஆனால் அந்த 100,000 கிரிட்டிக்கல் இல்னஸில் வந்த பணத்தை கொண்டு அவரால் ஒரு சொந்தமான ஒரு வீடும் வாங்கக்கூடியதாக இருந்தது. எனவே இது வந்து ஒரு நல்ல உடைய, ஒவ்வொருத்தருமே தங்களுடைய பட்ஜெட்டுக்குள் இந்த லைஃப் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் மற்றும் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் என்பதை வாங்குவது வந்து மிகவும் இம்பார்ட்டன்ட்டாக பார்க்கப்படுகின்றது.
1: நீங்களும் உங்களுடைய நிதி திட்டமிடல் தொடர்பில் அல்லது நிதி பாதுகாப்பு தொடர்பில் உரையாட விரும்பினால் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407.
3: யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும் வேண்டும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும், ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-665189, 6477-665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-665189.
5: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 sarees $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. மில்க் பாய்லர், இட்லி சட்டி, அப்பச்சட்டி அனைத்து மலிவு விலைகளில். ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் Textiles, 3031 Markham Road, Unit 38, Chandramolishwarar Alayam Arake, 416-492-7973.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
7: ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திரைக்கலையத்தில் மதுமிதா மற்றும் ஒரு படத்தில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ராமணன், சந்திரசேகரமூர்த்தி வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் கேட்டு மகிழ முடியும். புத்தம்புதிய காலை பொழுதுக்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். காலை 9:01. 12 மணி வரைக்கும் இன்றைய நாளிலும் நேற்று இன்று நாளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். இந்த ஆண்டின் ஜூலை மாதத்தின் நடுப்பகுதி, ஜூலை 15 புதன்கிழமை. இந்த வாரத்திலும் கூட நடுப்பகுதிக்கு நாங்கள் வந்தாச்சு. இன்றைய நாள் ஜூலை 15 பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம்புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடரட்டும். நீங்கள் செய்கின்ற செயல்கள் மிகவும் சிறப்பாக நிறைவேறட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

நேற்று இன்று நாளை முதல் பாடலோடு ஒலித்திருக்கின்றது. காலை 9:06 இந்த இனிய வேளையில் ஒரு முக்கியமான சிந்தனையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதீர்கள். காற்றை எதிர்த்து பட்டங்கள் மேலே செல்லுகின்றன. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்து நில்லுங்கள். இல்லையென்றால் இந்த உலகம் உங்களை குழி தோண்டி புதைத்துவிடும். சோதிப்பது காலமாக இருந்தால் சாதிப்பது நீங்களாக இருக்கட்டும் என்று சொல்லி அழகான இந்த சிந்தனை ஒரு எழுச்சியை எங்களது மனதுக்குள் கண்டிப்பாக தருகின்றது. பிரச்சனைகள் எல்லோருக்குமே ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு அளவிலோ கண்டிப்பாக இருக்கத்தான் போகின்றது. அதை நாங்கள் எதிர்த்து எப்போதும் பயணித்தல் என்பது அவசியம். பிரச்சனைகள் வருகின்றதே என்று சொல்லி நாங்கள் பின்வாங்குகின்ற போது எப்போதுமே நாங்கள் எந்த முயற்சியையும் செய்ய முடியாதவர்களாகவும் இருப்போம். நிர்ணயித்த இலக்கை அடைய முடியாத ஒரு நிலைமையும் தொடர்ந்து இருக்கும் எங்களோடு. எனவே காற்றை எதிர்த்து தான் பட்டங்களால் மேலே செல்ல முடிகின்றது. காற்று வீசுகின்றது என்று சொல்லி பட்டங்கள் படுத்துவிட்டால் அந்த பட்டங்கள் மேலே செல்ல முடியாது. எனவே காற்று எதிர்த்து அந்த பட்டம் மேலே செல்வது மாதிரி தான் பிரச்சனைகளை எதிர்த்து தான் எங்களது வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகின்றது இந்த சிந்தனை. தோல்விகள் வரத்தான் செய்யும். ஆனால் வந்தால் நாங்கள் சற்று எங்களது சறுக்கல்களையே சந்திப்போமாக இருந்தாலும் கூட உடனே எழுந்து அடுத்த முயற்சியை தொடங்குங்கள். இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த உலகத்தின் ஓட்டத்தில் எங்கோ பின்வாங்கி சென்று விடுகின்றோம். அதுக்கு பிறகு அந்த புதிய முயற்சிகளை ஆரம்பித்து நாங்கள் பயணிப்பது என்பதும் கூட மிக கடினமானதாக இருக்கும். எனவே தோல்விகள் வருகின்றன என்று சொன்னால் அதில் நாங்கள் சறுக்கல்களை சந்திக்கின்றோம் என்று சொன்னால் உடனடியாக எழுந்து விடுங்கள். அடுத்தடுத்த முயற்சிகளை நீங்கள் தொடர்கின்ற போதுதான் நாங்கள் அதிக பாதிப்பில்லாமல் தொடர்ச்சியாகவே பயணிக்கக்கூடியதாக இருக்கும். காலம் சோதனைகளை தந்தாலும் சாதிக்கக்கூடிய மனிதராக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுதல் அவசியம் என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லலாம். பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதீர்கள். காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்லுகின்றன. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்து நில்லுங்கள். இல்லையென்றால் இந்த உலகம் உங்களை புதைத்துவிடும். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள் என்று சொல்லி அழகான இந்த சிந்தனையும் நினைவிலே நாங்கள் கொள்ளலாம். இன்றைக்கு என்று சொல்லி பார்த்தால் வித்தியாசமான ஒரு காலையை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். சுற்றுச்சூழல் கனடா வந்து இரண்டு நிறங்களில் எச்சரிக்கையை இரண்டு வெவ்வேறு நிலைமைகளுக்காக எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு காலை பொழுது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இரண்டுமே நாங்கள் அதிக கவனம் எடுக்க வேண்டிய விடயங்கள் என்பதைத்தான் இங்கு கூறக்கூடியதாக இருக்கிறது. வழக்கம் போல இப்போது 3வது நாளாகவும் தொடர்கின்ற இந்த ஹீட் இவெண்ட் தொடர்பான யெல்லோ வார்னிங் மஞ்சள் எச்சரிக்கை தொடர்கின்றது. ஹீட் இவெண்ட் இன்றைக்கும் கூட தொடர்ச்சியாக இருக்கும். நேற்று மிக உச்சமான வெப்பநிலை உணர்வை நாங்கள் சந்தித்து இன்றைக்கு அதிலும் பார்க்க சற்று வெப்பநிலை குறைவாக இருந்தாலும் கூட இன்றைக்கும் கூட வெப்ப எச்சரிக்கைக்குரிய நிலைமைகள் தான் இருக்கும். மேக்சிமம் டெம்பரேச்சர்ஸ் என்று சொல்லி பார்த்தால் 32-36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம். உணர்கின்ற உணர்நிலை 38-42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஹீட் இவெண்ட் இன்றைக்கும் கூட தொடர்கின்றது. அதைத்தான் இன்றைய இந்த மஞ்சள் எச்சரிக்கை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றது. இந்த ஹீட் வார்னிங்கோடு சேர்த்து இன்னும் ஒரு நிறத்திலும் நாங்கள் ஒரு எச்சரிக்கையை பார்க்கின்றோம். அது வந்து ஒரேஞ்ச் கலர்ல எங்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரேஞ்ச் வார்னிங். இது தொடர்பாக என்றால் ஏர் குவாலிட்டி தொடர்பான ஒரு ஒரேஞ்ச் வார்னிங்கை தான் நாங்கள் பார்க்கின்றோம். வெளியிலே பார்த்தாலும் ஒரேஞ்ச் கலரில் தான் சுற்றுச்சூழலும் தென்படுகின்றது. ஸ்மோக் வந்து மிக மிக அதிகமாக நிறைந்திருக்கின்ற ஒரு நிலைமையை தான் வெளியிலே நீங்கள் பார்க்கின்றீர்கள். எனவே அது காற்றின் தரத்தை மிக அதிகமாக மாசுபடுத்தி இருக்கின்றது. அதை மிக மிக நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த ஆரஞ்சு வார்னிங் சொல்லுகின்றது. நார்த் வெஸ்டர்ன் ஒன்டாரியோ பகுதியில் எரியக்கூடிய காட்டு தீயின் விளைவை தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். இந்த மாதிரி சுற்றுச்சூழலில் நிறைந்திருக்கின்ற புகை மூட்டம் ஒரு ஹேசியான நிலைமையை தந்திருக்கின்றது. அது வந்து காற்றின் தரத்தை அதிகம் மாசுபடுத்தி இருக்கின்றது. புவர் ஏர் குவாலிட்டி வழியிலே இருக்கின்றது. அதே நேரம் ரிடியூஸ்ட் விசிபிலிட்டியும் கூட இருக்கின்றது. எனவே வாகனங்கள் செலுத்தி செல்கின்ற போது நாங்கள் அவதானமாக செல்லுதலும் அவசியம் என்பதையும் நினைவுபடுத்துகின்றது இந்த ஆரஞ்சு வார்னிங். நிலைமை எப்போது மாறும் இந்த ஏர் குவாலிட்டி தொடர்பான நிலைமை என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை, அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் இந்த நிலைமைகள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தான் மாற்றம் வரும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஹெவி ஸ்மோக் கண்டிஷன்ஸ் இருக்கின்ற போது அதை நாங்கள் அதிகம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இது வந்து எல்லா வயதினருக்கும் அதிக பாதிப்பை தரக்கூடியதாக இருக்குமா? எனவே அதன் காரணமாகத்தான் நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸை நாங்கள் கொஞ்சம் மட்டுப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம். ஏதாவது நீங்கள் அவுட்டோர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் அல்லது ஈவெண்ட்ஸை இன்றைக்கு திட்டமிட்டிருந்தால் அவற்றை நாங்கள் ரீஸ்கெட்யூல் பண்ணுவது என்பது பாதுகாப்பானது, அல்லது இன்றைக்கு கேன்சல் பண்ணி பிறகு இன்னும் ஒரு நாளில் பிறகு தீர்மானித்துக் கொள்ளலாம்.
இந்த நிலைமையில் பல மணி நேரம் வழியிலே செலவிடுவது என்பது எங்களுக்கு பாதிப்பை தரும். உடனடியாக நாங்கள் அதனை உணர்ந்து கொள்ள முடியும். அது ஒரு சில சமயங்களில் அது நாங்கள் சற்று காலம் கழித்து உணரக்கூடிய பாதிப்பாகவும் கூட இருக்கலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த குறைவான மனிதர்களுக்கு வந்து இது இன்னும் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஒரு சில மனிதர்களுக்கு வீசிங், செஸ்ட் பெயின், சிவியர் கோஃப் போன்றவற்றையும் கூட இந்த ஸ்மோக்கியான நிலைமைகள் ஏற்படுத்தலாம் என்பது தொடர்பாகவும் பல விடயங்கள் இன்றைய நிலைமை தொடர்பாக பேசப்படுகின்றது. எனவே இரண்டு அலர்ட்ஸோடு தான் இன்றைய நாளை ஆரம்பித்திருக்கின்றோம். ஒன்று வந்து வெப்பம் தொடர்பான யெல்லோ வார்னிங், அடுத்தது ஏர் குவாலிட்டி தொடர்பான ஒரேஞ்ச் வார்னிங் என்பதையும் கூட கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். 26 இப்போதைய வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்கின்றோம். இன்று காலையில் தான் அதிகம் இந்த ஸ்மோக் நிறைந்திருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். 2 மணிக்கு பிறகு சற்று சூரிய வெளிச்சம் அதிகம் தென்படக்கூடியதாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் வெப்பநிலை உயர்வாக டொனோவை பொறுத்தளவில் இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வு என்பது 30 இருக்கும். 37 டிகிரி செல்சியஸ் வரை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்குமாம். இரவு பொழுதில் 20-21 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் சொல்லப்படுகின்றன. சூரிய அஸ்தமனம் இன்று 8:56 நிகழ இருக்கின்றது. எனவே 9:09:03 இப்போது 8:56 நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். இந்த சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தை பொறுத்தளவில் நாளைய தினம் வியாழக்கிழமை நிலைமைகளை நாங்கள் பார்த்தோம். ஒன்று சொன்னால் இப்போது வியாழக்கிழமை வெளிச்சம முகிலும் இணைந்திருக்கும். 29:33 வரைக்கும் நாங்கள் உணர இருக்கின்றோம். நாளைக்கு இன்றிலும் பார்க்க வெப்பம் சற்று குறைவாகவே இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்து ஒரு மிதமான வெப்பத்தை எங்களுக்கு தரக்கூடிய அழகான ஒரு நாள். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கும். 25 வெப்பநிலை, 28 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். வருகின்ற வீக்கெண்டை பார்த்தால் சனிக்கிழமை வந்து மழை இருக்கலாம் என்பதுதான் சொல்லப்படுகிறது. காலை மதியம் ஒரு 3 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை சொல்லப்படுகிறது. இடியுடன் கூடியதாக இருக்கும். மாலை பொழுதில் 5 மில்லிமீட்டர் அளவிலான மழையை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். வெப்பநிலை மீண்டும் உயர்கின்றது. 25 இருக்கும். சனிக்கிழமை 35 வரை உணரக்கூடியதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 25-29 உணரப்படும். பிரதானமாக வெயிலோடும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையின் பகல் வேலை. திங்கட்கிழமை 25-29 தான் உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகில் அணிந்திருக்கும். அடுத்த செவ்வாய் 25-31 உணரப்படும். மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் செவ்வாய்க்கிழமை. அடுத்த வாரம் வந்து அதிக வெப்பம் இல்லாத நாட்களே எங்களுக்கு தரப்போகின்றன என்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 9:13 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வழி என்று சொல்லி பார்த்தால் 401 ஈஸ்ட்பவுண்ட் எக்ஸ்பிரஸ் டிக்சி வீதி பகுதியில் இப்போது எல்லா வீதி தடங்களும் எக்ஸ்பிரஸில் மூடப்பட்டிருக்கின்றன. கலெக்டர்ஸில் 2 லெஃப்ட் லேன்ஸ் தடைப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. எனவே ஒரு விபத்து ஒன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாகத்தான் 401 ஈஸ்ட்பவுண்ட் எக்ஸ்பிரஸ் டிக்சி வீதி பகுதியில் முழுமையாகவே மூடப்பட்டிருக்கின்றது. கலெக்டர்ஸில் 2 வீதி தடங்கள் லெஃப்ட் லேன்ஸ் வந்து மூடப்பட்டிருப்பதன் காரணமாக ஒரு சில தடங்கள் மட்டுமே திறக்கப்பட்டிருக்கின்றமை தாமதங்களை அந்த பகுதியில் உயர்வாக்கி இருக்கின்றது. 9:14 நிமிடம்

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472 9 3 5 8 9 9, 6472935899.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599. கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்கார்ப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்ப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
7: உலக கிண்ட போட்டிகள் 2026 டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:28 ஆகி இருக்கின்றது. போக்குவரத்து நிலைமைகளை பார்க்கலாம். புதன்கிழமை காலை வேளை தாமத நிலைமைகள் அவதானிக்கப்படுகின்றன. இந்த பொழுது என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் 401 வெஸ்ட்பவுண்ட் வந்து கெனடி வீதி பகுதிக்கு சற்று முன்னரான இடங்களில் இருந்து தாமதங்களை எதிர்கொள்ளுகின்றது. விக்டோரியா பார்க் அவென்யூவை அண்மித்த பகுதியில் எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் 2 தடங்களிலும் தாமதங்கள் உயர்கின்றன. மீண்டும் டிவிபியை அண்மித்த பகுதியிலிருந்து வாகன நெரிசல்கள் எக்ஸ்பிரஸில் உயர்ந்து காணப்படுகின்றன. டிவிபி தாண்டிய இடங்களில் கலெக்டர்ஸிலும் கூட வாகன நெரிசல்கள் அதிகம் இருக்கின்ற ஒரு நிலைமை இப்போது காணப்படுகின்றது. யங் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்கள் வரைக்கும் கலெக்டர்ஸ் நீண்ட தூரம் அதிகமான வாகன நெரிசல்களையும் எதிர்கொள்ளுகின்றது. எக்ஸ்பிரஸில் குறைந்த தாமதங்கள் நிலவுகின்றது. தொடர்ந்து வெஸ்ட்பவுண்டில் பயணிக்கின்ற போது கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலும் தாமதங்கள் காணப்படுகின்றன. ஹைவே 400 தாண்டிய இடங்களில் அதிகம் சிறிது தூரம் காணப்படுகின்றது. வாகன நெரிசல்கள் மார்டின் க்ரோ ரோட் வரைக்கும் தொடர்ச்சியான தாமதங்களை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஈஸ்ட் பவுண்டில் ஏற்கனவே விபத்து ஒன்று அறிவிக்கப்படுகிறது. 401 ஈஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸ் டிக்சி வீதி பகுதியில் தான் எக்ஸ்பிரஸ் வந்து எல்லா தடங்களும் மூடப்பட்டிருக்கின்றன. கலெக்டர்ஸில் ஒரே ஒரு ரைட் லைன் மட்டுமே திறக்கப்பட்டு ஏனைய தடங்கள் மூடப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை ஒரு விபத்தின் காரணமாக உருவாகி இருக்கின்றது. எனவே அதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். 401 ஈஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸ் டிக்சி வீதி பகுதியில் முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றது. கலெக்டர்ஸில் ஒரே ஒரு ரைட் லைன் மட்டும் திறக்கப்பட்டிருக்கின்றமே அந்த பகுதியில் தாமதங்களை உயர்வாக்கியிருக்கின்றது. கிப்ளிங்கில் இருந்து தாமதங்கள் அதிகம் தென்படுகின்றன. ஹைவே 400 வரைக்குமே உயர்வான வாகன நெரிசல்கள் ஈஸ்ட் பவுண்டில் நிலவுகின்றது. கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் குறைந்த தாமதங்களும் தொடர்ந்து எதிர்கொள்ளப்படுகின்றது. பேபியூல் இருந்து டிவிபி வரைக்கும் மீண்டும் தாமதங்கள் சற்று தென்படுகின்றன. டிவிபி சவுத் பவுண்டிலும் 401 அண்மித்த பகுதியில் அதிக வாகன நெரிசல்கள் எதிர்கொள்ளப்படுகிறது. சற்று நீண்ட தாமதங்களை தான் தொடர்ந்து நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். காரணம் வந்து எக்லிங்டன் அவென்யூ தாண்டிய இடத்தில் ஒரு விபத்தொன்று நிகழ்ந்திருக்கின்றதாம். அதன் காரணமாக டிவிபி சவுத் பவுண்டில் அதிக தாமதங்கள் தொடர்ந்து 401 எக்லிங்டன் தாண்டிய இடங்கள் வரைக்கும் எதிர்கொள்ளப்படுகின்றன. அதிலும் எக்லிங்டனை அண்மித்த பகுதியில் மிக அதிகமான வாகன நெரிசல்களும் கூட நிலவுகின்றது. இந்த வேளையில் லோரன்ஸ் அவென்யூவுக்கு முன்னர் ஆரம்பிக்கின்ற டிவிபி நோர்த் பவுண்டின் தாமத நிலைமைகள் யோக்மில்ஸ் ரோட் வரைக்கும் காணப்படுகின்றது. 404 கூட சவுத் பவுண்டில் அதிகமான வாகன நெரிசல்கள் தான் நிலவுகின்றது. இந்த பொழுதில் ஃபிஞ்ச் பகுதியிலிருந்து அதிக தாமதங்கள் 401 வரைக்குமே தொடர்ந்து காணப்படுகின்ற நிலைமை இப்போது இருக்கின்றது என்பதையும் கூட இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். இன்றைய நாள் July 15 என்று சொல்லி பார்த்தால் இது வந்து ஆர்டிக் சி ஐஸ் டே என்று சொல்லி பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆர்டிக் கடல் பனி தினமாக இந்த தினத்தை நாங்களும் கூட கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இந்த கடல் பனி எங்களுக்கு எதுக்கு? போலார் பியர் மாதிரியான உயிரினங்களுக்கு தானே தேவை என்று சொல்லி நாங்கள் அதனை எடுத்துவிட முடியாது. காரணம், அந்த ஆர்டிக் பகுதியில் நிகழக்கூடிய சிறிய மாற்றம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய காலநிலையை பாதித்து நாங்களும் அதன் மூலமாக பாதிப்படைய வேண்டியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். இந்த சி ஐஸ் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ஆர்டிக் லேண்ட்ஸ்கேப் ஈகோசிஸ்டத்தில் அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொல்லி பார்த்தால் ஒரு காட்டு பகுதி உருவாகுவதற்கு அதன் செழிப்பான மண் வந்து எந்த அளவுக்கு அவசியமோ அதே மாதிரி தான் இந்த ஆர்டிக் ஈகோசிஸ்டத்துக்கு வந்து கடல் பனி வந்து மிக மிக முக்கியமானது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அது ஒரு தனித்த ஒரு சுற்றுச்சூழலாகத்தான் காணப்படுகின்றது. ஓஷன் ஈகோசிஸ்டம் மாதிரி தான் அது வந்து ஒரு பல்வேறுபட்ட உயிரினங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சி ஐஸுக்கு கீழேயும் கூட அந்த அல்கை மாதிரியான சிறிய தாவரங்கள் சிறிய உயிரினங்கள் வந்து நிறைய வேசடித்து வளர்கின்றன. அந்த குளிரை தாங்கக்கூடிய வகையில் இவை வந்து அங்கு வாழக்கூடிய சிறிய சிறிய உயிரினங்களுக்கு மீன்களுக்கு உணவை கொடுக்கின்றன. அந்த பகுதியில் வாழுகின்ற பெரிய மீன்கள் சீல்ஸ் பாலபியர்ஸ் போன்றவை இவற்றின் மூலமாக உணவை பெற்றுக் கொள்ளுகின்றன. எனவே ஒரு உணவு சங்கிலி வந்து தொடர்ச்சியாக இயங்குவதற்கு இந்த கடல் பனி வந்து மிக மிக அவசியமானது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இதை தாண்டி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தான் இந்த ஆர்டிக் கடல் பனி வந்து இந்த பூமியை குளிர்விக்கின்றது. அதிக வெப்பமடையாமலும் கூட அது பெரும் பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குகின்றது. சூரியனிலிருந்து வரக்கூடிய நேரடியான அந்த சூரிய ஒளியின் 85% இந்த கடல் பனி வெள்ளை வளையர் என்று காணப்படுகின்ற இந்த கடல் பனி வந்து மீண்டும் ஸ்பேஸுக்குள் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுகின்றதாம், திருப்பி அனுப்புகின்றது. ஆனால் அதற்கு மாறாக கடுமையான நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த டார்க் ஓஷன் வாட்டர் என்று சொல்லி பார்த்தால் அதில் 93% அந்த சூரிய வெளிச்சத்தை அது
உறிஞ்சுகின்றது. எனவே கடல் பனி குறைந்து அது உருகி சமுத்திரம் அது வந்து பெருகுகின்ற போது மிக அதிகமான வெப்பம் பூமியினால் உறிஞ்சப்பட்டு காலநிலை மாற்றம் மிக விரைவாகவே நிகழ்கின்றது. குளோபல் வார்மிங் மிக விரைவாக்கப்படுகின்றது. எங்களது பூமி வந்து அதிக வெப்பத்தை உறிஞ்சி விரைவாக நாங்கள் அதிக வெப்பமான ஒரு நிலைமைக்குள் தள்ளப்படுவோம் கடல் பனி குறைவதன் காரணமாக என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில்தான் நாங்கள் இந்த கடல் பனி தொடர்பான கவனம் அதிகம் எடுத்தாக வேண்டும் என்பதை இந்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு வலியுறுத்தலாக சொல்லியிருக்கிறார்கள். கடல் பனி அதிகம் உருகி வருகின்றது ஏற்கனவே உலகம் வெப்பமயமாக இருப்பதன் காரணமாக. இது வந்து இந்த மெல்டிங் சி ஐஸ் வந்து சமுத்திரங்களில் வெப்பநிலையை வந்து மாற்றுகின்றது. அதே நேரம் அங்கே இருக்கக்கூடிய அந்த உப்புத்தன்மை அதையும் கூட அது மாற்றுகின்ற போது எங்களது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த காலநிலை பெரும் குழப்பத்தை எதிர்கொள்ளுகின்றது. அது பல்வேறுபட்ட இயற்கை பேரனர்த்தங்களுக்கான சாத்தியத்தையும் கூட உருவாக்கி விடுகின்றது என்பது தொடர்பாக பல விடயங்கள் இந்த கடல் ஆர்டிக் கடல் பனி தொடர்பாக பேசப்படுகின்றது என்று ஆர்டிக் சி ஐஸ் டே என்பதையும் கூட மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றோம். 9:34 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மோர்னிங் சேரன் பிஞ்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17, 18, 19 மோர்னிங் சேரன் பிஞ்சில் ஆடி விழா 2026 4167572006.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-களை லெஜண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
3: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 17 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம், ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ. 416-321-6104.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
6: Your favorite music on your favorite station, 102.7 East FM.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் காலை 9:46. காலை இப்பொழுது 9 மணிக்கு சற்று பின்னர் ஒரு சில நிமிடங்கள் பின்னர் 401 ஈஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸில் வந்து பல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்து டிக்சி வீதி பகுதியில் நிகழ்ந்திருப்பதன் காரணமாக எக்ஸ்பிரஸ் வந்து முழுமையாகவே மூடப்பட்டு கலெக்டர்ஸில் ஒரே ஒரு ரைட் லைன் மட்டுமே திறக்கப்பட்டிருக்கின்றமை அந்த பகுதியில் போக்குவரத்து நிலைமைகளை மிகவும் மோசமாக்கி இருக்கின்றது. இந்த எக்ஸ்பிரஸ் வந்து முழுமையாக மூடப்பட்டு இந்த பல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் காயமடைந்திருக்கின்றவர்கள் வந்து ஹெலிகாப்டரின் மூலமாக அந்த வீதியிலிருந்து அலர்ட் பண்ணப்படக்கூடிய அந்த நிலைமையும் கூட இப்போது இருப்பதன் காரணமாக அந்த எக்ஸ்பிரஸ் தடத்தில் வந்து வாகனங்கள் போக்குவரத்து வந்து முடக்கப்பட்டிரு அவ்வளவு வாகனங்களும் அந்த வீதியில் நிறைந்திருப்பதை காண முடிகின்றது. எனவே நீங்கள் ஈஸ்ட் பவுண்டை பயன்படுத்த நினைத்தால் இதை கவனத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். கடும் தாமதங்களை உருவாக்கியிருக்கின்றது அந்த பகுதியில் இந்த விபத்து. எக்ஸ்பிரஸ் வீதி தடங்கள் டிக்சி பகுதியில் முழுமையாகவே மூடப்பட்டு கலெக்டர்ஸில் ஒரே ஒரு ரைட் லைன் மட்டும்தான் இப்போது திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த இனிய காலை வழியில் ஒரு குட்டி கதை நாங்கள் கேட்கலாம். முக்கியமான ஒரு செய்தியை வந்து சொல்லுகின்றது. அடிக்கடி நாங்கள் நினைவிலை கொள்ள வேண்டிய ஒரு கதையாகவும் கூட இந்த கதை வந்து இருக்கும். ஒரு கடுமையான ஒரு வெயில் நிறைந்திருக்கின்ற இந்த கோடை காலம் மாதிரியான ஒரு நாள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். பகல் வேளை ஒரு 12 மணி அளவில் ஒரு நீண்ட தூர பயணத்தில் சற்று வயதான ஒரு மனிதர் ஈடுபட்டிருக்கின்றார். மிக அதிகமான வெயில் வாட்டி வதைக்கின்றது. காலில் செருப்பும் இல்லை, கையில் குடை மாதிரியான எந்த ஒரு வெயிலிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய பொருளும் இல்லை. அவர் நடந்தே பயணிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்போது மிகவும் கடினமான சூழ்நிலையில் அந்த மனிதர் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது அவரை தாண்டி ஒரு குதிரை செல்லுகின்றது. அந்த குதிரையில் அந்த நாட்டின் இளவரசர் பயணம் செய்கின்றார். அவரது காலில் செருப்பு இருக்கின்றது. அதே நேரம் அந்த குதிரையில் அவர் பயணிக்கின்ற போது வெயில் அவரை மாட்டி வதைக்காமல் கையில் ஒரு குடையும் கூட இருக்கின்றது. அதை நடந்து செல்லக்கூடிய அந்த மனிதர் பார்க்கின்றார். அதே நேரம் அந்த குதிரையில் செல்லக்கூடிய அந்த இளவரசரும் அந்த மனிதன் மிகவும் கஷ்டப்பட்டு காலில் செருப்பும் இல்லாமல் கையில் குடையும் இல்லாமல் நடந்து செல்கின்றாரே என்று சொல்லி அவருக்காக வருத்தப்படுகின்றாரா. இப்போது அந்த நடந்து செல்லக்கூடிய மனிதருக்கு ஒரு சிந்தனை தோன்றுகின்றது. செருப்பில்லாமல் குடையில்லாமல் நடந்து செல்கின்றேனே, இவரிடம் உதவி கேட்டால் என்ன, அதாவது அந்த இளைஞன் அந்த இளவரசரிடம் உதவி கேட்டால் என்ன என்று சொல்லி அவர் நினைத்ததை அப்போது கேட்கின்றாராம். நீங்கள் குதிரையில் செல்லுகின்றீர்கள், இளைஞராகவும் கூட தென்படுகின்றீர்கள், காலில் செருப்பு இருக்கின்றது, கையில் குடையும் இருக்கின்றது, எனவே இந்த வெயில் என்னை வாட்டி வதைக்கின்றது, இப்போது என்னால் நடந்து செல்லுகின்ற போது பெரும் சிரமமாக இருக்கின்றது, இந்த நிலையில் உங்களது செருப்பை எனக்கு கொடுத்தால் பேருதவியாக இருக்கும் என்று சொல்லி அந்த மனிதன் பணிவோடு அந்த இளவரசரிடம் கேட்கின்றானாம். இப்போது இளவரசர் யோசிக்கின்றார், அந்த மனிதன் கேட்டதில் நியாயம் இருக்கின்றது, மிகவும் சிரமப்பட்டு செருப்பில்லாமல் இந்த கொதிக்கின்ற பாதையின் ஊடாக நடந்து செல்வது என்பது கடினமான ஒரு விடயம், எனவே அவருக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி காலில் இருக்கின்ற செருப்பை கலற்றி கொடுக்கின்றார். மீண்டும் பயணத்தை தொடங்க நினைத்த போது அந்த மனிதன் மீண்டும் இடைமறிக்கின்றாரா. இப்போது என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், நீங்கள் விரைவாக பயணித்து இந்த குதிரையின் மீது சென்று விடுவீர்கள், ஆனால் நானும் நடந்து செல்கின்றேன், இந்த கடும் வெயிலின் ஊடாக அதிக நேரம் பயணிக்க வேண்டியதாக இருக்கும், எனவே உங்களது குடையும் எனக்கு கொடுத்தால் என்ன என்று சொல்லி அடுத்த உதவியை கோருகின்றார். இப்போது அந்த இளவரசருக்கோ சற்று அதிர்ச்சியாக இருக்கின்றது. சரி, இரண்டாவது உதவி கேட்கின்றார். பரவாயில்லை, அதுவும் நியாயம் தானே, நான் விரைவாக குதிரையில் பயணித்து விடுவேன், இவர் நடந்து செல்ல வேண்டுமே என்று சொல்லி நினைத்து அவர் மீது இறக்கப்பட்டு கையில் இருக்கின்ற அந்த குடையையும் கூட அவர் கொடுக்கின்றாராம். இப்போது அந்த இளவரசர் மீண்டும் குதிரையில் பயணிப்பதற்கு தயாராகின்ற போது அந்த மனிதர் மீண்டும் இடைமறிக்கின்றார். அடுத்ததாக என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னார், உங்களை பார்க்கின்ற போது இளைஞனாக தென்படுகின்றது, நானோ சற்று வயதானவன், இந்த பாதையின் ஊடாக எவ்வளவு நேரம் நடந்து நான் பயணிக்க வேண்டும் இந்த வெயில் நிறைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில், எனவே இந்த குதிரையை கொடுத்துவிட்டு நீங்கள் நடந்து வந்தால் என்ன என்று சொல்லி அந்த வழிபோக்கர் கேட்கின்றாராம் அந்த இளவரசரிடம். இப்போது அந்த இளவரசருக்கு கோபம் வருகின்றது. எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு மீண்டும் நீங்கள் நடந்து வந்த அதே நிலையில் நான் நடக்க வேண்டுமா என்று சொல்லி கோபத்தோடு தனது கையில்

அடிக்கின்ற அந்த சாட்டையால் அந்த மனிதனை ஒரு அடி அடிக்கின்றாராம். அந்த அடி வாங்கிய அந்த வழிப்போக்கர் அந்த அடி வாங்கிய அதிர்ச்சியில் கோபமடையவோ அல்லது கவலையடையவோ இல்லை, மாறாக சிரித்து கொண்டே இருக்கின்றாராம். இப்போது அந்த இளவரசருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. நான் சாட்டையால் அடித்திருக்கின்றேன், அதற்காக ஏன் நீ சிரிக்கின்றாய் என்று சொல்லி கேட்டபோதுதான் அந்த மனிதன் பதில் சொல்கின்றாராம். அது என்னன்னு சொன்னால், எனக்கு மிகவும் இந்த வெயிலில் பயணிப்பது சிரமமாக இருக்கின்ற அந்த நிலையில் செருப்பிருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லித்தான் உங்களிடம் செருப்பை கேட்டேன். செருப்பு கிடைத்தது. ஆனால் அந்த நேரத்தில் நான் ஆசைப்பட்ட அந்த செருப்பு கிடைத்தும் கூட எனது மனதுக்குள் திருப்தி வரவில்லை. அடுத்த செருப்பு கிடைத்த அந்த நிலையில் என்னுடைய கவனமும் என்னுடைய நோக்கமும் அடுத்த விடயம் நோக்கி நகர்கின்றது என்னுடைய ஆசை என்று சொல்லித்தான் நான் சொல்லலாம். இப்போது குடை கிடைத்தால் இந்த வெயிலுக்கு நிழலாக இருக்குமே என்று சொல்லி நினைத்தேன். அதையும் உங்களிடம் கேட்டேன். நீங்களும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அந்த குடையையும் எனக்கு கொடுத்தீர்கள். அப்போதும் கூட நான் திருப்தி அடையவில்லை. காலில் செருப்பு இருக்கின்றது, இப்போது கையில் குடை இருக்கின்றது. அந்த விடயங்கள் கிடைத்த திருப்தியும் இல்லாமல் நான் உங்களிடம் குதிரையையும் கேட்டிருக்கின்றேன். எனவேதான் இந்த அடி எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு விடயமும் கூட நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த குதிரையை உங்களிடம் ஒரு சமயம் கேட்காமல் விட்டிருந்தால், கேட்டிருந்தால் எனக்கு அது கிடைத்திருக்குமோ என்ற ஒரு ஏக்கம் எனது வாழ்நாள் முழுவதுமே என்னோடு இருந்திருக்கும். எனவே இந்த அடிதான் எனக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றது. நான் கேட்டிருக்கின்றேன், கேட்டும் அது கிடைக்காது என்று சொல்லி எனது மனதுக்கு ஒரு செய்தியை இந்த அடி எனக்கு கொடுத்திருக்கின்றது. அதனால் என் மனம் இப்போது திருப்தியை பெற்றிருக்கின்றது என்று சொல்லி மீண்டும் சொல்லிவிட்டு அந்த மனிதன் சிரிக்கின்றான் என்பதுதான் ஒரு மிக முக்கியமான, ஒரு ஆழமான செய்தியை சொல்லுகின்ற ஒரு கதை. நாங்கள் வந்து ஒரு சில விடயங்களுக்கு ஆசைப்படுகின்றோம், ஏற்கப்படுகின்றோம். இது கிடைத்தால் எங்களது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எப்போதுமே நினைக்கின்ற போது ஒரு சில சமயத்தில் அல்லது கொஞ்சம் காலம் தாழ்த்தி எங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் கிடைத்த விடயம் தொடர்பான திருப்தி மனதில் இருக்குமா என்று சொன்னால் பெரும்பாலும் இல்லாமலேயே போய்விடுகின்றது. ஒரு கிடைத்த முக்கியமான விடயத்தை அனுபவிக்காமல் அடுத்த விடயம் தொடர்பாக எங்களது கவனம் செல்கின்றது. இப்படியே எங்களது ஆசை வளர்ந்து கொண்டே போகின்ற போது மனதுக்குள் எந்த நிலையிலும் நாங்கள் திருப்தி அடைய போவதே இல்லை. ஒரு சில சமயங்களில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பமோ அல்லது சூழ்நிலையோ அல்லது இன்னும் ஒரு மனிதரோ இதை நாங்கள் பெறமாட்டோம், இது எங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற போதோ அல்லது சூழ்நிலை எங்களுக்கு அதை தெரிய வைக்கின்ற போதுதான் நாங்கள் கொஞ்சம் இருக்கின்ற விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதுதான் இந்த ஒரு முக்கியமான சிந்தனை கதை சொல்லுகின்ற ஒரு ஆழமான செய்தி. அளவான ஆசைதான் மனிதனை எப்போதும் நிம்மதியோடு வாழ வைக்கும். ஆனால் பேராசை கிடைத்ததையும் அனுபவிக்க விடாமல் மனதை அலைக்கழித்து கொண்டே இருக்கும். போதும் என்று சொல்ல தெரிந்த ஒரு மனிதனுக்குத்தான் உண்மையான திருப்தியையும் நிம்மதியையும் உணரக்கூடியதாகவும் இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் ஒரு முக்கியமான சிந்தனையாகவும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எப்போது நாங்கள் கிடைத்ததை போதும் என்று சொல்லி நினைத்து அதை அனுபவிப்பதற்கு முயற்சிக்கின்றோமோ அப்போதுதான் இந்த வாழ்க்கையில் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை இந்த ஆழமான சிந்தனை கதை எங்களுக்கு சொல்லுகின்றது. 9:54 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நேரம் காலை 10:01 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை வந்து தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. இப்போது இன்றைய தினம் 7% விலை உயர்வை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். நாளைக்கு இன்றிலும் பார்க்க இன்னும் ஒரு 2% விலை உயர்வு ஏற்பட இருக்கின்றமை தொடர்பாக இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நாளைக்கு இன்றிலும் பார்க்க 2% அதிகரித்த விலையில் தான் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். வெவ்வேறு நிலைமைகள் தொடர்பான 2 எச்சரிக்கைகளோடு தான் நாங்கள் புதன்கிழமையை இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏர் குவாலிட்டி தொடர்பான ஒரேஞ்ச் வார்னிங், அதிக வெப்பம் தொடர்பான ஹீட் வார்னிங்கோடு தான் இன்றைய நாள் வந்திருக்கின்றது. 25 இப்போதைய வெப்பநிலை, 34 நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்று 30 வரை வெப்பநிலை உயர்ந்து ஸ்காப்ரோ பகுதிகளில் 35 உடல்நிலையாக இருக்கும். ஆனால் ஒன்டாரியோவின் ஒரு சில இடங்களில் ஒரு 40-42 வரை கூட உணர்நிலை உயர்வு இருக்குமாம். 20 இரவின் வெப்பநிலையாக இருக்கும். 21 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். சவுத் வெஸ்டர்ன் ஒன்டாரியோவில் எரியக்கூடிய காட்டு தீயின் புகை இப்போது டொனோ பகுதியை வந்து சேர்ந்திருக்கின்றது இன்றைய தினம். எனவே இதுதான் இந்த ஒரேஞ்ச் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஹேசி கண்டிஷன்ஸை இங்கு உருவாக்கி இருக்கின்றது. எனவே இது வந்து காற்றின் தரத்தை மிக மிக மோசமாக்கி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் நாங்கள் இந்த காற்றின் தரம் குறித்த கவனம் எடுத்தல் அவசியம் என்பது தொடர்பாகத்தான் சுற்றுச்சூழல் கனடா ஒரேஞ்ச் வார்னிங்கை விடுத்திருக்கின்றது. விசிபிலிட்டி மிக குறைவாக இருக்கின்றது. அதே நேரம் காற்றின் தரமும் மிக மிக அதிகமாக பாதிப்படைந்திருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வடமேற்கு ஒன்டாரியோ பகுதியில் ஏற்பட்ட இந்த காட்டுத்தீயின் புகைதான் தெற்கு நோக்கி நகர்வதன் காரணமாக இந்த ஒரேஞ்ச் அலர்ட் விடுக்கப்படக்கூடிய நிலைமைகள் இங்கு உருவாகி இருக்கின்றன என்பதை சொல்லியிருக்கிறார்கள். நாளைக்கு வியாழக்கிழமையும் ஒரு சில இடங்களில் இந்த புவர் ஏர் குவாலிட்டி தொடர்ச்சியாக இருக்கும் என்று சொல்லியும் சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. இந்த ஸ்மோக் லெவல் வெளியில் உயர்கின்ற போது அதே நேரம் எங்களது அந்த ஹெல்த் ரிஸ்கும் கூட உயர்கின்றது என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். எனவே அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் என்பதுதான் இங்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது. இந்த ஐக்யூ ஏர் அதன் தரவுகளின் அடிப்படையில் இன்று காலை ஒரு 8 மணி அளவில் டொரோண்டோவின் அந்த ஏர் குவாலிட்டியை பொறுத்தளவில் காற்றின் தரம் வந்து உலகில் மிக மோசமாக இருக்கக்கூடிய இடங்களில் இதுவும் ஒன்று என்று சொல்லித்தான் இப்போது வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதில் உலகிலேயே மிக மோசமானதாக இருக்கக்கூடிய நிலைமையில் தரவரிசைப்பட்டிருக்கின்றதாம் டொரண்டோ இன்று காலை ஒரு 8 மணி அளவில் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே அதிகம் நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக கவனம் எடுத்தல் அவசியம் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. வெப்பநிலையும் தொடர்ந்து இந்த ஹீட் இவெண்டில் 3வது நாளாக அதிகமாகத்தான் நீடிக்கின்றது. நாளைக்கு என்று சொல்லி பார்த்தால் 29-33 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். நாளைக்கு வந்து பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒரு மிதமான வெப்பத்தை சூரிய வெளிச்சத்தோடுங்களுக்கு தரப்போன்றது. 25 வெப்பநிலை, 28 தான் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். வெளிச்சமும் முகிலும் பகல் வேலை இணைந்திருக்கும். வியாழன் வெள்ளிக்கிழமைகள் தாண்டி வருகின்ற வீக்கெண்டை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் சனிக்கிழமை வந்து தண்டஸ்டோம் வருவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. காலை பொழுதில் 3 மில்லிமீட்டர், மதியம் 2-4 மில்லிமீட்டர், மாலை பொழுதில் 5 மில்லிமீட்டர் அளவிலான மழையை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியம் இல்லை. தொடர்ச்சியாக மழை சுருளோடு இருக்கலாம் பகல் பொழுது. 25 வரை சனிக்கிழமையில் வெப்பநிலை உயர்ந்து 35 நாங்கள் உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை பிரதானமாக வெயில், 25 வெப்பநிலை, 29 வரை உணர்நிலை உயர்வு இருக்கும். அடுத்த திங்கள் 25-29 தான் நாங்கள் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை 25-31 உணரப்படும். மழையும் இருக்கலாம், சூரிய வெளிச்சமும் இணைந்து தென்படக்கூடிய சாத்தியங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு சொல்லப்படுகின்றன. இந்த வாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அடுத்த வாரத்தில் வெப்பநிலை வந்து அதிகம் உயராமல் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 10:05 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 401 ஈஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸ் அட் டிக்ஸி முழுமையாகவே வீதி தடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. கலெக்டர்ஸில் இப்போதும் கூட ஒரே ஒரு ரைட் லேன் தான் திறக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பெரிய விபத்து, பல வாகனங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்ற விபத்து ஒன்று
9 மணி அளவில் இன்று காலை பொழுதில் டிக்சி வீதி பகுதியில் 401 எக்ஸ்பிரஸ் ஈஸ்ட் பவுண்டிலே நிகழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல் வந்து இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:06 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
4: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்டன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் அண்ட் Solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTE ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 4168210462 416-826-2412-1064-462. Some condition apply.
0: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

பத்து மணி 19 நிமிடம் இசெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஈரான் மீது அமெரிக்கா வந்து கடுமையான தாக்குதல்களை பல இலக்குகளை குறிவைத்து நடத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த புதிய இராணுவ தாக்குதல்கள் தொடர்கின்ற நிலையில் அந்த பிராந்தியத்தில் மேலும் வர்த்தக பாதைகளை தாங்கள் தடுக்க இருக்கின்றோம் என்று சொல்லி ஈரான் இன்றைய தினம் புதன்கிழமை ஒரு அச்சுறுத்தல் ஒன்றை விடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்கா வந்து தனது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நிறுத்தும் வரை இந்த ஹோமஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லியும் கூட ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கின்றது. மேலும் ஹோமஸ் நீரிணை தவிர்ந்த ஏனைய அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி வழித்தடங்களையும் தாங்கள் மூடிவிடுவோம் என்ற ஒரு எச்சரிக்கையும் கூட ஐஆர்ஜிசியினால் இப்போது விடுக்கப்பட்டிருப்பதையும் காண முடிகின்றது. எனவே இது மேலதிகமான சிக்கல்களை உலகளவிலே ஏற்படுத்தலாம் என்பது தொடர்பான ஒரு அச்சத்தையும் கூட கொண்டு வந்திருப்பதாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஈரான் மீது இப்போது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல்கள் தொடர்பாக US மிலிட்டரியின் சென்ட்ரல் கமாண்ட் ஒரு சில தகவல்களையும் வெளியிட்டிருக்கின்றது. ஒரு தொடர்ச்சியாக நீடித்திருக்கக்கூடிய 7-hour ஆபரேஷன் ஓவர்நைட் ஆபரேஷன் வந்து தொடர்ந்ததை தொடர்ந்து இப்போது இன்று புதன்கிழமை காலை பகுதியிலும் காலை பொழுதிலும் கூட பல பகுதிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லித்தான் இந்த தகவல்களை சென்ட்காம் வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த பகுதியின் மீது அமெரிக்கா தொடர்ந்து நடத்தி வருகின்ற இந்த தாக்குதல்களின் காரணமாக உலக பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படலாம் என்பது தொடர்பான கவலை வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் காணலாம். மீண்டும் இந்த தாக்குதல்கள் தொடங்கியதை அடுத்து எண்ணெய் விலைகளில் வந்து கடுமையான உயர்வு ஏற்பட்டிருக்கின்றது. முக்கியமான இந்த கப்பல் போக்குவரத்து பாதையின் ஊடாக அந்த ஆயில் டேங்கர்ஸ் பயணி பது வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில்தான் எண்ணெய் விலைகள் மீண்டும் உயர்ந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட அந்த விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்று புதன்கிழமை காலையும் கூட ஈரானிய தளங்கள் மீது அமெரிக்க தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த ஹோமுஸ் நீரிணையின் ஊடாக செல்லக்கூடிய வர்த்தக கப்பல்களை தாக்குவதற்கான ஈரானின் அந்த தாக்குதல் திறன் மேலும் குறைந்திருக்கின்றது இந்த தாக்குதலின் மூலமாக என்று சொல்லியும் சென்ட்காம் அந்த அறிக்கையில் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஹோமுஸ் நீரிணை பகுதியை அண்மித்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரேட்டர் தான்ஃபா ஐலண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தீவில் ஈரானின் கோஸ்டல் டிஃபென்சஸ் அண்ட் க்ரூஸ் மிசைல் ஸ்டோரேஜ் இருக்கின்றதாம். அதை தாங்கள் தாக்கியிருக்கின்றோம். அதே நேரம் இந்த ஏவுகணைகளை ஏவக்கூடிய ஏவுதளங்களும் கூட அந்த சிறிய தீவில் இருப்பதன் காரணமாக அதை அவற்றை அழிக்கக்கூடிய ஒரு 90 நிமிடங்கள் நீடித்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் அலை ஒன்றும் கூட நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் சென்ட்காம் இந்த தகவல்களை இன்று வெளியிட்டிருப்பதையும் காண முடிகின்றது. அதே நேரம் நேற்று செவ்வாய்க்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு மேலதிகமான அச்சுறுத்தல் ஒன்றையும் விடுத்திருந்தார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்பாவிட்டால் அடுத்த வாரம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது கடும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று சொல்லித்தான் அமெரிக்க அதிபர் நேற்று எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். இந்த எனர்ஜி டார்கெட்ஸை நாங்கள் எங்களது லிஸ்டிலே வைத்திருக்கின்றோம். ஆனால் அவை வந்து கடைசியாக நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களாக இருக்கும் என்று சொல்லித்தான் அவர் தெரிவித்திருப்பதையும் இங்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது. இது வந்து மேலதிகமான சிக்கல்களை ஏற்படுத்தலாம் என்பது தொடர்பான கருத்துக்களும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த ஹோமஸ் நீரிணையின் ஊடாக பயணிக்கக்கூடிய அந்த கப்பல்களுக்கு வந்து 20% சுங்கக்கட்டணம் விதிப்பதாக கடந்த திங்கட்கிழமை அறிவித்ததை தொடர்ந்து நேற்று செவ்வாய்க்கிழமை அந்த அறிவிப்பில் ஒரு மாற்றத்தை அமெரிக்க அதிபர் அறிவித்திருந்தார். அந்த கட்டணத்திற்கு பதிலாக வளைகுடா நாடுகளுடன் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியும் கூட அமெரிக்க அதிபர் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த மாதிரியான நிலைமைகள் இப்போது நீடிக்கின்றன இந்த ஈரானிய போர் தொடர்பாக என்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 10:24 இஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோகுமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோகுமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், ரெசிடென்சியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
8: இத்திசையும் எங்களிசை, East FM 102.7.

நேற்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 10:37 ஆகியிருக்கின்றது. இப்போது ஹெல்த் ஆபிஷியல்ஸ் கனடாவிலும் கூட நாங்கள் ஒரு தொற்று தொடர்பாக அதிகம் கவனம் செலுத்தி வருகின்றோம் என்று சொல்லித்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு பாராசைட், அதன் ஒரு அவுட் பிரேக் ஒன்று அமெரிக்காவில் மிக பரவலாக இப்போது ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய டிராவலர்ஸ் வந்து அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் கெனேடியன் ஹெல்த் ஆஃபிஷியல்ஸும் கூட இப்போது இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். சைக்ளோஸ்போரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி பாராசைட் ஒன்றுதான் இப்போது அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். இந்த காலத்தில் என்று சொல்லி பார்த்தால் அமெரிக்காவில் வந்து 30 அதிகமான மாநிலங்களில் மே மாதம் 1 தொடக்கம் ஆயிரக்கணக்கான சஸ்பெக்டட் கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கின்றன. இது வந்து அங்கிருக்கக்கூடிய ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸுக்கு ஒரு மேஜர் ஹெடேக்காக மாறி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதிகம் என்று சொல்லி பார்த்தால் மிச்சிகன், ஒஹாயோ, நியூயார்க், வர்ஜீனியா போன்ற இடங்களில் அதிகமான தொற்றுகள் உணரப்பட்டிருக்கின்றதாம். இதுவரைக்கும் ஒரு 7,000 அதிகமான கேசஸ் ஆஃப் சைக்ளோபோரியாசஸ் வந்து அங்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கின்றமை தொடர்பான அந்த தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது வந்து என்ன ஒரு பாதிப்பு, என்ன ஒரு தொற்று, அது எப்படி பரவுகின்றது என்பது தொடர்பான ஒரு சில தகவல்களை தான் நாங்கள் இங்கு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த சைக்ளோஸ்போரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பராசைட்டை பொறுத்தளவில் இது வந்து வெட்டுக்கண்களால் பார்க்க முடியாத ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்பீரிக்கல் பராசைட் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது வந்து மனிதர்களிடையே இந்த தொற்றை ஏற்படுத்துமாக இருந்தால் வாட்டரி டயரியாவை அது ஏற்படுத்தும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில சமயங்களில் வந்து ஃப்ரீக்வெண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பவல் மூமெண்ட்ஸையும் கூட எங்களுக்கு அது ஏற்படுத்தலாம் என்று சொல்லித்தான் US சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் தெரிவித்திருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த மாதிரியான அவுட் பிரேக்ஸ் வந்து லேட் ஸ்ப்ரிங் மற்றும் சம்மர் காலத்தில் அதிகம் நிகழ்கின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இது வந்து மனித மலத்தின் மூலமாக அதிகம் பரவுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதிக வெப்பத்தை விரும்பக்கூடிய இந்த ஒட்டுண்ணி வந்து எங்களது குடலில் தொட்டித்தான் மலத்தின் மூலம் பரவுகின்றது என்பதும் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. கடந்த காலத்தில் அது எப்படி ஏனைய இடங்களுக்கு பரவுகின்றது என்று சொல்லி பார்த்தால் இந்த மனித கழிவுகள் கலந்திருக்கக்கூடிய அந்த நீர் வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்துகின்ற போது அதன் மூலமாக அந்த விவசாய நீரில் அது கலந்து அதுக்கு பிறகு அந்த விவசாய நீரினால் உருவாக்கப்படக்கூடிய தாவரங்களிலிருந்து பழங்கள் அல்லது நேரடியாக இந்த லெட்டஸ் போன்ற தாவரங்களில் அது பரவி அவற்றை நாங்கள் உட்கொள்வதன் மூலம் அது மேலதிகமான தொற்றுக்கள் பரவுவதற்கு காரணமாகின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்படுகின்றது. இந்த சைக்ளோஸ்போரா ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு சிக்னஸ் என்று சொல்லி பார்த்தால் சைக்ளோபோரியாசிஸ் என்று சொல்லி அறியப்படுகின்றது. ஆனாலும் கூட இந்த உணவின் மூலமாக பரவக்கூடிய இல்னஸஸ் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஏனைய ஜெர்ம்ஸ் நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடியதாக இருக்கும் சால்மனல்லா தொற்று அல்லது ஈகோலாய் போன்றவை ஏற்படுத்தக்கூடிய தொற்றிலும் பார்க்க இது அரிதானது தான் என்று சொன்னாலும் இப்போதைய நிலைமையில் இந்த சைக்ளோஸ்போரா ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு அமெரிக்க மாநிலங்களில் உயர்வாகத்தான் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பலருக்கு ஏற்படக்கூடிய அந்த தொற்றுக்கள் தொடர்பாக ரிப்போர்ட் பண்ணப்படுவதில்லை என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த தொற்று ஏற்படுகின்ற போது பெருமளவில் உயிரிழப்புகள் ஏற்படுவதில்லை என்று சொன்னாலும் அது மிக அதிக அளவிலான உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு விதமான ஆன்டிபயோட்டிக்கின் மூலமாக அதற்கான சிகிச்சையை வந்து வழங்குகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூட அந்த விவரங்களும் இங்கு வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கனடாவில் இந்த தொற்று பாதிப்பு ஏற்படுத்துகின்றதா என்று சொன்னால் இதுவரைக்குமே இந்த மாதிரியான தொற்றுகள் பெரிய அளவில் இங்கு உணரப்படவில்லை என்று சொல்லித்தான் பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சி ஆஃப் கனடா தெரிவித்திருக்கின்றது. மேஜர் அவுட் பிரேக்ஸை நாங்கள் இன்னமும் கூட சந்திக்கவில்லை என்று சொல்லித்தான் பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சி ஆஃப் கனடா வந்து தெரிவித்திருக்கின்றது. ஆனாலும் கூட நாங்கள் அது தொடர்பாக அவதானம் எடுத்து வருகின்றோம் என்று சொல்லியும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பராசைட்டை பொறுத்தளவில் இது வந்து கனடாவில் உண்ணப்படக்கூடிய உணவிலோ அல்லது கனடாவின் குடிநீரிலோ காணப்படவில்லை என்று சொல்லியும் கூட PHAC வந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் கனடாவை பொறுத்தளவில் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய
பழங்கள் அல்லது ஒரு சில காய்கறிகள் வந்து இங்கு பயன்படுத்தப்படுகின்றன. எனவே அதன் மூலமாக பரவக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது என்று சொல்லியும் கூட இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் குபெக் பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சியும் கூட ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு வந்து இந்த சைக்ளோஸ்போரா தொற்று தொடர்பாக தங்களுக்கு வந்து 85 ரிப்போர்ட்ஸ் வந்து கிடைத்திருக்கின்றன என்று சொல்லித்தான் அந்த ப்ரொவின்ஸின் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. ஆனால் இவற்றில் இதுவும் கூட இந்த அமெரிக்காவில் ஏற்பட்ட நோய் பரவல்களுடன் தொடர்பு கொண்டதாக இருப்பதாக தெரியவில்லை என்று சொல்லியும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு கூற முடிகின்றது. ஆனாலும் நாங்கள் வந்து ஒரு சில உணவுப் பொருட்கள், குறிப்பாக ஒரு சில காய்கறிகள் போன்றவற்றை உண்ணுகின்ற போது இது தொடர்பாக அவதானம் எடுத்தல் அவசியம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக அமெரிக்காவில் வந்து இந்த தொற்று ஏற்பட்டவர்களிடையே செய்யப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அதிகம் வந்து நாங்கள் சாலட்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த லெட்டர்ஸ் அதன் மூலமாக பரவி இருக்கின்றமைதானாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த லெட்டர்ஸ் வந்து அதிகம் இந்த தொற்றினை பரவலாக்கலாம் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நேரடியாக அந்த நீரில் விளையக்கூடிய அந்த லெட்டஸை வந்து நாங்கள் உணவிலே பயன்படுத்துகின்றோம். அதிகளவு அதனை நாங்கள் கழுவி சுத்தப்படுத்தினாலும் அந்த ஒட்டுண்ணி அதிலிருந்து அகற்றப்படுவதற்கான வாய்ப்பு குறைவு என்பதைத்தான் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் அதை கண்டிப்பாக பாவித்தாக வேண்டுமாக இருந்தால் அதன் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இலை அடுக்குகளை நாங்கள் அதிகளவிலே நீக்கி உட்புறத்தில் இருப்பவற்றை மிக மிக கவனமாக நாங்கள் கழுவி பயன்படுத்தல் என்பது சற்று பாதுகாப்பை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் அந்த விவரங்கள் இங்கு வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லலாம். அதே நேரம் இந்த பழங்கள் என்று சொல்லி பார்த்தால் உரித்து தோலை உரித்து உள்ளிருக்கக்கூடிய அந்த சுளையை சாப்பிடக்கூடிய பழங்கள் வந்து சற்று பாதுகாப்பானவை என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் போன்றவையும் கூட பாதுகாப்பானது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. கனடாவில் இன்னும் இந்த சைக்ளோஸ்போரா வந்து பாதிப்பை அதிகம் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னாலும் அமெரிக்காவில் அதிகம் அது பரவி இருக்கின்றமே அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய மனிதர்களுக்கு தொற்றக்கூடிய ஆபத்து இருக்கின்றது என்பது தொடர்பான எச்சரிக்கைகளுக்கு தான் இப்போது வாய்ப்பை வழங்கியிருக்கின்றது. 10:44 நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 போதே பெற முடியும். மியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business Business.ca.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham,
7: 416-461-6401.
8: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18ஆம் தேதி சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
9: கேளுங்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை early bird சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
3: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779 647-980-4779.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

பதினொரு மணி 4 நிமிடம் ஈஸ்டஃபமின் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புதன்கிழமையின் காலை பொழுதில் ஈஸ்டஃபம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்டஃபம் 102.7 at gmail.com இமெயில் முகவரி, யூடியூபில் ஈஸ்டஃபம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டஃபம் தமிழ். எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. இன்று 7% விலை உயர்வை சந்தித்திருக்கின்றோம். இன்றிலும் பார்க்க நாளைக்கு இன்னும் ஒரு 2% எரிபொருள் விலை உயர்ந்திருக்கும் என்பது தொடர்பாகவும் இப்போதைய இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். டொனோவை பொறுத்தளவில் இன்றைக்கு வந்து 2 அலர்ட்ஸ் விடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆரஞ்ச் வார்னிங் ஏர் குவாலிட்டி தொடர்பாகவும், எல்லோ வார்னிங் ஹீட் தொடர்பாகவும் விடுக்கப்பட்டிருக்கின்ற நிலைமை என்று தொடர்ந்து காணப்படுகின்றது. வெளியிலே நாங்கள் சாதாரணமாக வீட்டுக்குள்ளிருந்து பார்த்தாலும் கூட இந்த டின்டட் சன்கிளாசஸ் போட்டது மாதிரியாகத்தான் எங்களுக்கு தென்படுகின்றது. ஒரு ஆரேஞ்ச் கலரில் தான் நாங்கள் இப்போது வெளிப்புறத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் வந்து சவுத் வெஸ்டர்ன் ஒன்டாரியோவில் எரியக்கூடிய காட்டுத்தீயில் இருந்து கிளம்பியிருக்கின்ற அந்த புகை வந்து தெற்கு பக்கமாக நகர்ந்து இப்போது டொனோ பகுதியின் பல இடங்களையும் அது நிறைத்திருக்கின்றமே தான் இந்த நிலைமை வெளியில் தோன்றியிருப்பது காரணமாக இருக்கின்றது. அது வந்து ஏர் குவாலிட்டியை பெரிதும் பாதித்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்றைய நாள் காலை ஒரு 8 மணியளவில் இருந்திருக்கக்கூடிய நிலைமையின் அடிப்படையிலே பார்த்தால் டொரண்டோவின் ஏர் குவாலிட்டி வந்து உலக அளவிலே வேர்ஸ்ட் என்ற ஒரு நிலைமைக்கு இப்போது ரேங்க் பண்ணப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. எனவே காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்திருக்கின்ற இந்த நிலையில் அதிக நேரம் நாங்கள் வெளியில் செலவிடுவது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே நாங்கள் கொஞ்சம் வீட்டுக்குள்ளோ அல்லது ஏதாவது ஒரு இன்டோர்ஸில் செலவிடுவது தான் பாதுகாப்பானது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வெப்பநிலைமையும் அதே மாதிரி தான் இருக்கின்றது. இந்த கோடை காலத்தில் 2வது ஹீட் இவெண்ட்டை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த 2வது ஹீட் இவெண்ட்டின் 3வது நாள் இன்றைய நாள். தொடர்ச்சியாகவே இந்த எல்லோ வார்னிங்கும் கூட சுற்றுச்சூழல் கனடாவினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. வெப்ப எச்சரிக்கை, அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நேற்றிலும் பார்க்க வெப்பநிலை சற்று குறைவாகவே இருக்கின்றதுன்னு சொன்னாலும் எச்சரிக்கைக்குரிய நிலைமைதான் இன்றைக்கும் கூட காணப்படுகின்றமை தொடர்பாகத்தான் அந்த எல்லோ வார்னிங்கும் பல தகவல்களை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. இப்போது 25-30 நாங்கள் உணர்கின்றோம். ஸ்காப்ரோ பகுதிகளில் 32 வரை வெப்பநிலை உயர்ந்து 35 வரை உணரப்போகின்றோம். இனி ஒரு சில இடங்களில் 40 வரை கூட உடல்நிலை உயர்வு இருக்கலாம் ஒன்டாரியோவில் என்று சிலைத்தான் கூறப்பட்டிருக்கிறது. இன்று தொடர்ச்சியாகவே இந்த ஹேசி நிலைமைகள் தொடரக்கூடிய சாத்தியங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இரவு பொழுதில் 20 இருக்கும் வெப்பநிலை 21 உடல்நிலையாகவும் கூட இருக்கும் என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. நாளைய நாள் வியாழக்கிழமையும் சற்று வெப்பம் உயர்வாகவே நீடிக்கப் போகின்றது. 29 இருக்குமாம் 33 வரை உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் பிரதானமாக நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை தான் ஒரு நல்ல ஒரு வெப்பநிலை உணர்நிலையை நாங்கள் எதிர்பார்க்கலாம். 25 வெப்பநிலை 28 உணர்நிலை இருக்கும். சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்கும் வெள்ளிக்கிழமை. வருகின்ற வீக்கெண்டை பொறுத்தளவில் சனிக்கிழமை மழை இருக்கலாம். காலையிலிருந்தே தொடர்ச்சியாக மழை பொழிவுக்கான வாய்ப்புகளை சந்திக்கின்றோம். 3 மில்லிமீட்டர் காலை வேளையிலும், 4 மில்லிமீட்டர் மதிய பொழுதிலும், 5 மில்லிமீட்டர் மாலை பொழுதிலும் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. வருகின்ற சனிக்கிழமை தொடர்ச்சியாக மழை இருக்கலாம். 25 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 35 வரை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை 25-29 உணரப்படும். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த திங்கள் 25-29 உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். அடுத்த செவ்வாய் 25-31 உணரப்போகின்றோம். வெளிச்சமும் இருக்கும், மழைக்கான வாய்ப்புகளும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த வாரம் அதிக வெப்பத்தை தராத ஒரு சிறந்த வாரமாக இருக்கப் போகின்றது ஜூலை மாதத்தில் என்பதைத்தான் இங்கு நாங்கள் கூறிக்கொள்ளலாம். 11:08 ஆகி இருக்கின்றது. ஈஸ்ட்பவுண்ட் 401 எக்ஸ்பிரஸ் டிக்ஸி ரோட் தாண்டிய இடத்தில் நிகழ்ந்திருக்கின்ற விபத்து வந்து 2 பேர் உயிரிழக்க காரணமாக இருந்திருக்கிறது. இன்று காலை பொழுதில் 9 மணியளவில் தான் அந்த பல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தின் காரணமாக 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். 3 பேர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இப்போதைய தகவல்கள் பகிரப்படுகின்றன. தொடர்ச்சியாக எக்ஸ்பிரஸ் பகுதி வந்து மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் கலெக்டர்ஸில் ஒரு சில தடங்கள் இப்போது போக்குவரத்திற்கு திறக்க 2 லெஃப்ட் லேன்ஸ் தடைபடுகின்றமை தொடர்பாக தொடர்ந்து அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். பேங்க் ஆஃப் கனடா இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை அறிவித்திருக்கின்றது. தங்கள் வட்டி வீதத்தை மாற்றாமல் தொடர்ந்து அதே 2.2% பேணுகின்றோம் என்று சொல்லித்தான் இப்போது இந்த தகவலை பேங்க் ஆஃப் கனடா
வெளியிட்டிருக்கின்றது. இந்த வருடத்தில் 5th மானிட்டரி பாலிசி டிசிஷனாக இது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று காலை வேளை என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த அறிவிப்புக்கு முதல் பொருளாதார வல்லுநர்கள் இதைத்தான் சென்ட்ரல் பேங்க் செய்யும் என்று சொல்லித்தான் எதிர்பார்த்திருந்தார்கள். மாற்றம் இல்லாமல் தான் வட்டி வீதம் பேணப்படும் என்பதுதான் எதிர்பார்ப்பாகவும் இருந்திருக்கின்றது. எனவே அதே மாதிரி தான் இப்போது 2.25% நாங்கள் இந்த கீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து வைத்திருக்க போகின்றோம் மாற்றம் இல்லாமல் என்று சொல்லித்தான் பேங்க் ஆஃப் கனடா இன்று காலையில் அறிவித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இன்ஃப்ளேஷன் வந்து உயர்ந்திருக்கின்றது. அதில் குறிப்பாக இந்த எரிபொருள் விலை தொடர்ந்து ஈரானிய யுத்தத்தின் காரணமாக உயர்ந்து வருவதன் காரணமாகவும் நாங்கள் வட்டி வீதத்தை குறைக்க முடியாமல் அப்படியே பேணுகின்றோம் என்பது தொடர்பாகத்தான் இப்போதைய இந்த தகவல்களை இன்று காலை வேளை பேங்க் ஆஃப் கனடா அறிவித்திருக்கின்றது என்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். 11:10 ஆகியிருக்கின்றது.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9.
3: It's time to Toyota at Brimal Toyota. சம்மர் சேவிங்ஸ் இவன் ஜூலை 16 தொடக்கம் 20 வரை. ஞாயிறு தவிர்த்து ஏனைய நாட்களில் தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களில் $8,000 வரை சேமிக்கலாம். கையிருப்பில் உள்ள வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிஃப்ட், $400 ஸ்டோர் கிரெடிட். பிரிமல் டொயோட்டா மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தமிழில் தொடர்புகளுக்கு பி எஸ் சுதாகரன் 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
4: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 6457-0651. Some conditions may apply.
9: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை. உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
10: FIFA உலகக் கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 11:24 ஆகியிருக்கின்றது. 401 ஈஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸ் மிசிசாகர் ரோடிலிருந்து டிக்சி ரோட் வரைக்கும் இப்போதும் மூடப்பட்டிருக்கின்றது. காலையில் நிகழ்ந்திருக்கின்ற அந்த விபத்தின் காரணமாக என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றோம். நேற்றைய ஃபிஃபா வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ் வந்து பெருமொரு அதிர்ச்சியை உலக அளவிலே ஏற்படுத்தி இருந்தது. இந்த வேர்ல்ட் கப் ஆரம்பித்த காலத்திலிருந்தே பல்வேறுபட்ட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து செய்யப்பட்டிருந்தன. எந்த டீம் வெற்றி பெறும் என்று சொல்லி ஆரம்பத்திலிருந்தே பிரான்ஸ் வந்து வெற்றி பெறலாம் என்பது தொடர்பாகத்தான் கருத்துக்கள் வந்து அதிகம் பலமாக வெளியிடப்பட்டிருந்தன. அப்படி ஒரு பலம் மிக்க அதிக எதிர்பார்ப்பை பெற்றிருந்த ஒரு அணியை மிக சிறப்பாக விளையாடி நேற்று வந்து ஸ்பெயின் தோற்கடித்து இப்போது இந்த ஃபைனல்ஸில் தனக்கான அந்த ஒரு சீட்டை வந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றது. நேற்றைய தினத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு கேம் வந்து பெரும் ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாக தான் சொல்லலாம். ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கு ஸ்பெயின் தகுதி பெற்றிருக்கின்ற இந்த நிலையில் மீதம் இருக்கின்ற அந்த ஒரே ஒரு இடத்துக்காக தான் இன்றைக்கு இங்கிலாந்து அர்ஜென்டினா மோத இருக்கின்றன. எனவே இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் அந்த ஒரு பிரம்மாண்டமான போட்டி தொடங்கும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 3 அட்லாண்டா ஸ்டேடியத்தில் தான் செமிஃபைனல்ஸில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் மோத இருக்கின்றன. இந்த கேம் தொடர்பாகவும் கூட பல தகவல்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த உலக கோப்பையை இன்றைய போட்டியில் வெற்றியிட்டக்கூடிய அந்த அணியோடு சேர்ந்து விளையாடி அல்லது அணியை எதிர்த்து விளையாடித்தான் ஸ்பெயின் வெற்றி பெறுமா இல்லையா என்பது தொடர்பான பல எதிர்பார்ப்புகள் இப்போது உயர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த உலகக்கோப்பை வரலாறு என்று சொல்லி பார்த்தால் இன்றைய இந்த செமிஃபைனல்ஸில் மோதக்கூடிய இரண்டு அணிகள், அதாவது இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா ஆகிய இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே பல தலைமுறைகளாக ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டித்தன்மை நிலவுகின்றமை தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. 1962 இந்த இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினாவுக்கும் எதிரான இந்த போட்டி வந்து தொடங்கி இருக்கின்றதா. அன்று முதல் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான மோதலில் நிறைய அற்புதமான கோல்ஸ் அல்லது நிறைய சர்ச்சைகள், ரெட் கார்ட்ஸ் என்று சொல்லி பல சுவாரஸ்யமான பரபரப்பான நிகழ்வுகள் நடைபெற்றிருப்பதும் இங்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த இரண்டு தரப்புக்கும் இடையிலான அந்த போட்டி வந்து மைதானத்தோடு நின்று விடவில்லை. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு அரசியல் உறவிலும் கூட தொடர்ச்சியான பதற்றங்கள் நீடிக்கின்றது. அதில் குறிப்பாக 1980 ஆரம்பத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஃபோக்லண்ட் வோர் தொடர்பான விவகாரங்கள் அரசியல் ரீதியாகவும் கூட முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. எனவே இன்றைக்கு நடைபெறப் போகின்ற இந்த போட்டியிலும் அந்த அரசியல் சர்ச்சை வந்து எதிரொலிக்கலாம் என்பதன் காரணமாக இந்த அட்லாண்டா மைதானத்தை சூழ அல்லது மைதானத்தில் நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட நேற்றைய தினத்திலேயே வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டு அணிகளும் விளையாடி இருக்கக்கூடிய 5 உலகக்கோப்பை போட்டிகளில் இங்கிலாந்து தானா முன்னிலை வகித்திருக்கின்றது. எனவே அதை மீண்டும் நிரூபிப்பதற்கு இங்கிலாந்து என்று முயற்சிக்குமானால் தொடர்ச்சியாக அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொண்டு வருவதன் காரணமாக இந்த 60 நீடித்து வரக்கூடிய இந்த போட்டியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அர்ஜென்டினாவும் இன்றைக்கு பெருமளவில் முயற்சி செய்யும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. 1962 தானாம் அர்ஜென்டினா இங்கிலாந்துக்கு இடையிலான அந்த போட்டி ஆரம்பித்தது. ஆரம்ப அந்த குரூப் ஸ்டேஜில் தான் இரண்டு அணிகளும் விளையாடியிருந்த நிலையில் 3-1 என்ற ஒரு கோல் கணக்கில் இங்கிலாந்து வந்து வெற்றி பெற்றிருந்தது இங்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1966 தான் கடைசியாக இங்கிலாந்து வந்து இந்த உலக கோப்பையை வந்து சுவீகரித்து கொண்டது. எனவே அதிலும் கூட குவார்ட்டர் ஃபைனல்ஸில் அர்ஜென்டினாவை இங்கிலாந்து எதிர்கொண்டிருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருந்தார்கள். அர்ஜென்டினாவை 1-0 என்ற ஒரு கோல் கணக்கில் தான் இங்கிலாந்து வெற்றியீட்டி அப்போது செமிஃபைனல்ஸ்க்கு அது முன்னேறி கடைசியாக அந்த ஃபைனல்ஸிலும் கூட வெற்றியீட்டி அந்த உலகக்கோப்பையை கைப்பற்றி கொண்டதையும் கூட இங்கு நினைவுபடுத்தியிருந்தார்கள். ஆனாலும் கூட அந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸில் இரண்டு அணிகளும் விளையாடி இருக்கக்கூடிய அந்த போட்டி வந்து நிறைய சர்ச்சைகளை கொண்டிருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருந்தார்கள். அர்ஜென்டினாவின் அப்போதைய அந்த கேப்டனாக இருந்திருக்கக்கூடிய அன்டோனியோ ரோட்டின் வந்து ஒரு இங்கிலாந்தின் வீரரை விழ செய்ததன் காரணமாகவும் அதுக்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த எச்சரிக்கையை ஏற்காமல் ஜெர்மன் நடுவரோடு அவர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் காரணமாகவும்
இரண்டு தவறுகளுக்காக அந்த விளையாட்டு தொடங்கி இருக்கின்ற 33 நிமிடங்களில் அவர் மைதானத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லியும் கூட உத்தரவிடப்பட்டாலும் கூட அன்டனியோ ரோடின் வந்த அப்போது தான் அங்கிருந்து வெளியேற மாட்டேன் என்று சொல்லி மறுத்ததன் காரணமாக 8 நிமிடங்கள் அந்த ஆட்டம் வந்து தாமதமானது என்பது தொடர்பாகவும் கூட அந்த ஒரு சர்ச்சை வந்து இங்கு நினைவுபடுத்தப்படுகின்றது. இப்படி பல சர்ச்சைகளை தாண்டித்தான் இந்த போட்டி வந்து 2 நாடுகளுக்கும் இடையில் தொடர்கின்றது என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு 1986 இரண்டு அணிகளும் மீண்டும் மோதியிருந்தன. அது வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸாக இருந்திருக்கின்றது. அப்போது அர்ஜென்டினா வெற்றியீட்டியிருந்தது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. 1998 கூட அர்ஜென்டினாவும் இங்கிலாந்து அணிகளும் மீண்டும் மோதி இருந்தன என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். 2-2 என்ற கோல் கணக்கில் தான் ஆட்டத்தில் அந்த கோல் வந்து நீடித்திருந்தது. கடைசியாக அந்த பெனால்டி ஷாட்ஸில் தான் அர்ஜென்டினா வெற்றியீட்டியிருந்தது என்பது தொடர்பாகவும் அந்த போட்டி வந்து ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடைசியாக 2002 தானாம் இந்த இரண்டு டீம்ஸும் மோதி இருந்தன என்பதும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. குரூப் ஸ்டேஜில் அர்ஜென்டினாவும் இங்கிலாந்து மோதி அப்போது இங்கிலாந்து வெற்றியீட்டியிருந்தது என்று சொல்லித்தான் இங்கு இந்த வரலாறு நினைவுபடுத்தப்படுகின்றது. எனவே மீண்டும் இன்றைய போட்டியில் செமிஃபைனல்ஸில் அர்ஜென்டினா இங்கிலாண்டை எதிர்கொள்ள இருக்கின்றது. இங்கிலாந்து சார்பாகவும் கூட பல உலகத்தரத்தில் இப்போது பார்க்கப்படக்கூடிய வீரர்கள் இடம் பிடித்திருக்கின்றார்கள். முக்கியமாக சொன்னால் டீம் கேப்டன் ஹாரி கேன் இங்கிலாந்து சார்பாக, அதனை தாண்டி ஜூட் கில்லிங்ஹாம் போன்ற வீரர்கள் வந்து இப்போது அதிக கவனம் பெறுகின்றார்கள். அர்ஜென்டினாவை பொறுத்தளவில் மெஸ்ஸி மற்றும் இன்னும் ஒரு சில வீரர்களும் கூட பலமிக்க போட்டியாளர்களாக கருதப்படுகின்றார்கள். எனவே இன்றைய போட்டியும் அதிக சுவாரஸ்யத்தை ரசிகர்களுக்கு கொடுக்கும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் இப்போது இருக்கின்றன. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் 3 மணிக்கு அட்லாண்டா ஸ்டேடியத்தில் வந்து அந்த போட்டி ஆரம்பமாக போகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த விவரங்களை நாங்களும் பகிர்ந்து கொள்கின்றோம். ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979909, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862 அல்லது 416-754-8881.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:43 ஆக இருக்கின்றது. ஒரு டைனோசர் ஒன்றின் கிட்டத்தட்ட முழுமையான ஒரு எலும்பு கூட ஒன்று அதிஉச்சமான விலைக்கு விற்கப்பட்டு இப்போது ஒரு ஏல விற்பனையில் சாதனை படைத்திருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நியூயார்க்கில் இருக்கக்கூடிய சோதவி அதன் ஏல விற்பனை நிலையத்தில்தான் 67 மில்லியன் ஆண்டுகள் பழமையான டைரனோசோரஸ் ரெக்ஸ் அதன் எலும்பு கூட்டைத்தான் 50.1 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கொடுத்து ஒரு மிக பெரும் கோடீஸ்வரர் வாங்கியிருக்கின்றார் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்டெர்லிங் பவுன்ஸில் 37.4 மில்லியன் பவுன்ஸ் என்று சொல்லித்தான் கூறப்படுகின்றது. அமெரிக்கன் டாலர்ஸின் 50.1 மில்லியன் டாலர்ஸுக்கு அது ஏல விற்பனையில் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதன் அடிப்படையில் த மோஸ்ட் எவர் பெய்டு ஃபார் அ டைனோசோர் என்ற ஒரு சாதனை இங்கு படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த ஒரு வேட்டையாடக்கூடிய பிரம்மாண்டமான விலங்கு வந்து இப்போது ஒரு 12 அடிகள் உயரமாக, அதாவது 4 மீட்டர் உயரமாக அந்த எலும்பு கூட்டில் நிற்கின்றதாம். அதே நேரம் அந்த எலும்பு கூட சொல்லி பார்த்தால் 60% எலும்புகள் மீட்கப்பட்டுத்தான் அது உருவாக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த டைனோசோர் மாதிரிகளில் மிகவும் முழுமையான ஒன்று அதுதான் என்று சொல்லித்தான் இங்கு இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒன் ஆஃப் த மோஸ்ட் கம்ப்ளீட் ஸ்பெசிமென்ஸ் எவர் ஃபவுண்ட் என்று சொல்லித்தான் அது தொடர்பான விவரங்களும் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். நேற்று செவ்வாய்க்கிழமை தான் அந்த ஏல விற்பனை வந்து நடந்து அது இந்தளவுக்கு விலைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. வின்னிங் பிடர் தொடர்பான விவரங்கள் இன்னமும் வெளியிடப்படவில்லை என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த டீரெக்ஸை பொறுத்தளவில் இது வந்து கஸ் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்றதா. 2021 அமெரிக்காவின் சவுத் கோட்டா அந்த மாநிலத்தில் தானாம் ஒரு தொலைதூர பண்ணி ஒன்றில் அது கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. முதலாவது எச்சம் வந்து 2021 கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு பிறகு முழுமையான அந்த எச்சங்களை மீட்பதற்கு இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் எடுத்திருக்கின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த டைனோசோர் ஒன்றின் அந்த எச்சங்களை மீட்பது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. அதுக்கு வந்து மிக கடுமையான ஒரு உழைப்பு, பொறுமை எல்லாமே தேவைப்படும். அதே நேரம் அந்த ஃபொசில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் நிலவக்கூடிய அந்த காலநிலையும் கூட அதற்கு ஒத்துழைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதும் எல்லாம் சொல்லப்படுகின்றது. எனவே 3 ஆண்டுகள் சரியான அந்த வெப்பநிலை இருக்கக்கூடிய சமல் கால பகுதியில் தானாம் 2021, 2022, 2023 என்று சொல்லி அந்த 3 ஆண்டுகளில் மிக மிக கவனமாக எந்த விதமான சேதமும் மேலதிகமாக அந்த எலும்புகளுக்கு ஏற்பட வகையில் தானா அது மிக அவதானத்துடன் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. 3 summers வந்து அதுக்கு தேவைப்பட்டது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அதனை நாங்கள் இலகுவாக உருவாக்கிவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அந்த டைனோசோர் அந்த எலும்பு கூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபொசில்ஸ் வந்து மிகவும் சேதமடைந்த நிலையில் இருக்கும். எனவே அவற்றை சரியாக இந்த உடல் பாகங்களில் அது இருந்திருக்கலாம் என்று சரியில்லாம் அதனை கண்டுபிடித்து அதனை ஒரு எலும்பு கூடாக ஒரு கிட்டத்தட்ட முழுமையான வடிவத்தில் உருவாக்குவதற்கு இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் எடுத்திருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் இந்த டீரெக்ஸை உருவாக்கி அதுக்கு பெயரிட்டு இப்போது ஏல விற்பனைக்கு அதனை விடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில்தான் நேற்று அது மிக மிக அதிகமான விலை கொடுத்து

வேண்டுமை தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பைட் மார்க்ஸை அதனை தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அதன் அந்த ஒரு முதுகெலும்பு என்று சொல்லி பார்த்தால் அது உடைந்து அதுக்கு பிறகு அது சற்று சீராக இருக்கின்றது என்பதையும் கூட காண முடிகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த காயங்கள் வந்து அந்த 67 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த டைனோசோர் தனக்கான உணவை தேடுகின்ற போதும் சரி, அல்லது ஏனைய டைனோசோரோடு சண்டையிட்ட போதும் சரி ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் கூட இங்கு கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில்தான் அதை இப்போது மிக அதிகமான விலைக்கு விற்றிருக்கின்றார்கள். இதே நேரம் இதை வாங்கியிருக்கின்றவர் யார் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படுவதற்கு இன்னும் சிறிது காலம் எடுக்கலாமாம். ஆனால் இதுக்கு முன்பு மிக அதிகமான விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு டைனோசோரின் எலும்பு கூடு, அதாவது அது வந்து ஒரு ஸ்டெகோசோரஸ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதன் எலும்பு கூட்டை வந்து மிக அதிகமான விலைக்கு வாங்கியிருக்கக்கூடிய ஒரு பில்லியனர் கென்னத் கிரிஃபின் இப்போது அதனை அமெரிக்கன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரிக்கு ஒரு 4 ஆண்டுகளுக்கு கடனாக வழங்கியிருக்கின்றாராம். எனவே அங்கு போனால் அந்த எலும்பு கூட்டை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதே மாதிரி தான் இந்த கர்ஸ் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த எலும்பு கூடும் கூட ஒரு அல்ட்ரா வெல்தி பயர் ஒருவரால் தான் வாங்கப்பட்டிருக்கின்றது. எனவே விரைவாகவே ஏதாவது ஒரு மியூசியத்தில் அதனை நாங்கள் பார்வைக்கு வைக்கலாம் என்று சொல்லியும் கூட இப்போது நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:49 நிமிடமாக இருக்கின்றது.

11:52 நேற்று நாளையின் நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். 401 ஈஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸ் மிஸ்ஸிசாகா ரோடிலிருந்து டிக்ஸி ரோட் வரைக்கும் இன்னமும் மூடப்பட்டிருக்கின்றது என்பதையும் சொல்லலாம். அதே நேரம் நினைவுபடுத்துவதற்கு பல விடயங்கள் இன்று இருக்கின்றன. எரிபொருள் விலை இன்று 7% உயர்ந்து நாளைக்கு வந்து இன்னும் ஒரு 2% விலை உயர்வை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். சென்ட்ரல் பேங்க் வந்து இன்றைக்கு கீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை

தாங்கள் மாறாமல் அதே 2.2% பேணுகின்றோம் என்பதையும் அறிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைக்கு வந்து ஃபிஃபா வேர்ல்ட் கப் செமி ஃபைனல்ஸில் இங்கிலாந்து அர்ஜென்டினா மோதுகின்றன. இன்று 3 மணிக்கு அந்த போட்டி ஆரம்பமாகும் என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். முக்கியமாக வழியிலே பார்த்தாலே தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த புகை மூட்டம் வந்து காட்டுத்தீயின் காரணமாக டொரோண்டோவை நிறைத்திருப்பதன் காரணமாக ஏர் குவாலிட்டி வந்து மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. எனவே இதனை சொல்லக்கூடிய ஒரு ஆரஞ்ச் வார்னிங்கை சுற்றுச்சூழல் கனடா விடுத்திருக்கின்றது என்பதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிப்புறத்தில் நாங்கள் செலவிடக்கூடிய நேரத்தை குறைப்பதன் மூலமாக பாதிப்பை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். இந்த காற்றின் தரம் மிக மோசமாக மாசுபடுத்தப்பட்ட நிலையில் தான் இப்போது காணப்படுகின்றது என்பதையும் கூட நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அதை தாண்டி எல்லோ வார்னிங்கும் கூட இன்னமும் அமலில் இருக்கின்றது அதிக வெப்பம் தொடர்பாக என்பதையும் சொல்லிக்கொண்டு இதுவரை இந்நேரமும் நேற்று இன்று நாளையோடு இணைந்த இந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதிமிதா. நன்றி, வணக்கம். நேர்களே மீண்டும் சந்திக்கலாம்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman, Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில் Yellow Building, 416-332-2989, 3-2-2-9-8-9. Some conditions may apply.
2: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வல்மரிட் முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514, 416-455-3514.
3: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. டூர் இன் டொரண்டோ. தி ராக் ஸ்டார் ரிட்டர்ன்ஸ் டு டொரண்டோ. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham & Steels, Red Building in Ullay, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றியமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மதிய வணக்கம். நேரம் சரியாக 12 மணி, இப்பொழுது தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொரண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் என்ன செய்யலாம் என்று சொன்னால், வளமை போன்றுதான் 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அல்லது இருக்கவே இருக்கு ஈஸ்ட் எஃப்எம் .ca உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் உடனுக்குடன் கேட்டு மகிழ்வதற்கு. அதே வழியில் பிரதிமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. இன்றைக்கு நாங்கள் வெளியே இப்போது வானிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறது கிடையில. வானம் காலையில் வந்து விடிஞ்சுதா இல்லையா அப்படி என்று சொல்லி கூட எங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு. என்னடா 2வது உலகத்துக்குள்ளே போயிட்டோமோ, எங்களோட பூமியில் தான் நாங்கள் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கு. என்ன கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நிறத்தில் மஞ்சளா ஆரேஞ்சான தெரியாத மாதிரி கண்ணு கசக்கி கசக்கி பார்க்குற மாதிரி ஒரு விஷயம். இன்னமும் அது போகலை, இன்னும் அப்படித்தான் இருக்குது. ஆனால் பெட்டராகும்னு சொல்லி நாங்கள் நம்பலாம் விரைவில். ஏன் அப்படி என்ன சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு கதை இருக்குது. அது என்னென்னு சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். சரி, அதுக்கிடையில் வந்து இப்போது வெப்பநிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நேற்றை விட பரவாயில்ல என்ற மாதிரி தான் வெப்பநிலை இருக்கின்றது. இப்போது 27 இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸ் இருக்கும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காற்றின் தரம் அதுதான் இங்கே அந்த இதற்கு காரணம். அதாவது காட்டு தீப்புகை காரணமாக இந்த காற்றின் தரம் வந்து மாசுபட்டிருக்கின்றது. ஆரேஞ்ச் 6 இண்டெக்ஸை காட்டி கொண்டிருக்கின்றது. இது ஒரு மாடரேட் ஹெல்த் ரிஸ்கை கொண்டதாக இருக்கும். ஆகவே வெளிப்புறங்களிலே வந்து நீங்கள் தங்கி நீண்ட நேரத்திற்கு வந்து நீங்கள் இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் அப்படி போக இருக்கும் பட்சத்தில் அதற்குரிய அந்த N95 போன்ற மாஸ்கை அணிந்து செல்வது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதே போன்று எரிபொருள் விலையை நாங்கள் பார்க்கலாம். எரிபொருள் விலை என்ன நடைபெறும் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் அப்படி என்று சொல்லி பார்த்தால், நேற்றிலிருந்து இன்று வந்து 7% உயர்வடைந்திருந்ததும் தெரிந்த ஒரு விஷயம். அதே போன்று இப்போது என்ன நடைபெறும் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் சொன்னால் இன்னும் 2% உயர்வடையே இருக்கின்றது. வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 12 மணி 2 நிமிடம்.

பன்னிரண்டு மணி 9 நிமிடம். வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது ஒரு இனிய பாடலை ஹரிச்சரண் குரலில் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். சரி, இப்படி நாங்கள் எப்போ எங்கட வழக்கமான நிறத்தை எங்கட பூமி பருவா அப்படின்னு சொல்லியும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பூமியில் எங்கட கனடாவில் தான் ட்ரோண்டோவில் எப்படி இருக்கின்றது என்னென்னு சொன்னால், இன்றைக்கு வந்து காலை வேளையிலே பார்க்கையில் உலகத்திலேயே வந்து அதிக காற்று மாசுபாடை கொண்ட நகரமாக ட்ரோண்டோ இருந்தது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது என்னென்னு சொன்னால், நார்த் வெஸ்டர்ன் ஆண்டாரியோவில் இடம்பெற்று கொண்டிருக்கிற இந்த வைல்ட் ஃபயர் காட்டுத்தீ, அதனுடைய புகை தான் இதற்கு காரணம். இப்படி எங்களுடைய ஏர் குவாலிட்டியை வந்து குறைப்பதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆரஞ்சு வார்னிங் வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது சுற்றுச்சூழல் கனடாவினால். அதே வேளையிலே எல்லோ வார்னிங் இருக்கின்றது ஹீட் வார்னிங்காக. அநேகமாக இன்றையோடு அது நிறைவு பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். சரி, இந்த வேளையிலே இது ரெண்டும் தொடர்பாக நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் கனடா கேட்டிருக்கின்றது. பேங்க் ஆஃப் கனடா தன்னுடைய வட்டி வீதத்தை இன்றைய நாள் அறிவிக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருந்தது ஜூலை 15 தேதி. அதே போன்று பொருளாதார நிபுணர்கள் ஏற்கனவே கூறியது போன்றுதான், பேங்க் ஆஃப் கனடா வந்து தொடர்ச்சியாக இந்த தடவையும் வட்டி வீதத்தை வந்து 2.25% நீடித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது இருக்கின்ற நிலைமைகளில் வந்து இப்படி இதே வட்டி வீதத்தை தான் அவர்கள் பேணுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். 12:10. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம் ஃபீஃபா வேர்ல்ட் கப். இதனுடைய 2வது அரை இறுதி போட்டி இன்றைக்கு 3 மணிக்கு இடம்பெறப்போகிறது. அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற இருக்கிறது. நேற்று நடைபெற்ற போட்டி பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினுக்கு இடையிலே, இதிலே வந்து ஸ்பெயின் வந்து எதிர்பாராத ஒரு வெற்றியை பெற்றிருந்தது, 2-0 என்று சொல்லி வெற்றியை பெற்று ஃபைனல்ஸுக்கு செல்கின்றது. அதே போன்று இன்றைக்கு இந்த அணி செல்ல போகிறது இந்த ஃபைனல்ஸுக்கு ஸ்பெயினோடு மோதுவதற்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ஃபீஃபா உலகின போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறமா, 2ம் உலகத்தில் இருக்கிறமா என்ற மாதிரி இருக்கிறதால 2ம் உலகத்திலிருந்து ஒரு பாடல்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸ்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

டொரண்டோ இடங்களான தெற்கு ஒன்டாரியோ பகுதிகள் மோசமான காற்று மாசுபாட்டினை எதிர்கொண்டுள்ளன. செம்மஞ்சள் எச்சரிக்கையினை சுற்றுச்சூழல் கனடா விடுத்துள்ளது. வடக்கு ஒன்டாரியோவில் எரிந்து வரும் காட்டுத்தீக்களின் புகை பரவலும் உயர்வான வெப்பமும் இதற்கு காரணங்களாக அமைந்துள்ளன. டொரண்டோவின் காற்றின் தரம் உலகிலேயே மோசமான நிலையை எட்டியிருந்தது. கனேடிய மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றமின்றி வைத்திருக்க தீர்மானித்துள்ளது. அதன் அடிப்படையில் 2.25% வட்டி வீதம் நீடிக்கின்றது. மத்திய வங்கியின் தீர்மானம் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதாகும். இவ்வாண்டின் முதல் 3 மாதங்கள் மந்தநிலை ஒன்றுக்கு பொருந்தும் வகையில் இருந்த கனடாவின் பொருளாதாரம் ஏப்ரல் மாதத்திலிருந்து வளர்ச்சியை கண்டுவருவதாக மதிப்பிடப்பட்டிருந்தது. இலங்கையின் 6 தமிழ் பேசும் கட்சிகள் இணைந்து செயற்பட தீர்மானித்துள்ள நிலையில் இந்த கட்சி அரசியல் கூட்டுகள் அனைத்தும் வெறும் முகவர் கூட்டங்களே என ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் விமர்சித்துள்ளார். இந்த கூட்டத்தினை ஏன் தமிழ் பகுதியில் நடத்தாமல் கொழும்பில் நடத்தினார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், குறித்த தமிழ் அரசியல்வாதிகள் கொழும்பை மையப்படுத்தி வாழ்பவர்கள் எனவும் அவர்களது பிள்ளைகளும் தென்னிலங்கையிலேயே திருமணம் செய்திருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடும் கேரளாவும் இணைந்து போதைப்பொருள் ஒழிக்கும் நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பில் தமிழக முதலமைச்சர் விஜயை கேரள உள்துறை அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கேரள அரசு முன்னெடுக்கும் போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஆதரவளிக்கும் என இதன்போது முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
2: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டு மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அந்த வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்துனாக்கா நீங்க அதை லேண்ட்லோர்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க் யூ.
1: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4 Some condition apply.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: அகரம் சில்க், 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
6: ஸ்காபரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026. ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7.

12:47 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வந்து ஃபீஃபாவினுடைய 2வது செமி ஃபைனல்ஸ் இடம்பெறப்போகிறது. இது வந்து அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி 3 மணிக்கு இடம்பெறப்போகிறது. இதில் வெற்றி பெறுகின்ற அணி வந்து ஸ்பெயின் அணியோடு ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல்ஸில் மோத இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வேளையிலே அதை விட இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த ஃபீஃபா விளையாட்டு போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்டெஃப்எம் 102.7. இந்த காற்று மாசுபாடு டொரோண்டோவிலேயே அதிகமாக இருப்பதன் அடிப்படையிலே நேத்தன் பிலிப்ஸ் ஸ்கொயரில் இந்த ஃபேன் ஃபெஸ்டிவல் இன்றைய நாள் கேன்சல் பண்ணப்படுவதாக சிட்டி வந்து அறிவித்திருக்கின்றது. சரி, அதே போன்று ஏராளமான ஒன்டாரியோனுடைய பல்வேறு பகுதிகள், இதில் ஜிடிஏ உட்பட பல பகுதிகளுக்கும் வந்து ஏர் குவாலிட்டி வார்னிங் வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த நார்த் வெஸ்டர்ன் ஒன்டாரியோவிலே இடம்பெறுகின்ற காட்டுத்தீயினுடைய புகை பரவல் காரணமாக இதன் காரணமாகத்தான் என்வயர்மெண்ட் கனடா ஆரஞ்சு வார்னிங்கை விடுத்திருக்கின்றது. இதிலே ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக கெனடியன் லங் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், இந்த காட்டு தீக்களினால் வருகின்ற புகைக்கு வந்து எந்த சேஃப் லெவலும் இல்லை, அதை நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்வது தான் நல்லது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். உங்களையும் உங்கள் சிறார்களையும் வந்து கவனமாக பார்த்துக்கொள்வது தேவையான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து 6 இருக்கின்றது எங்களுடைய பகுதிகளில். இது மொடரேட் ரிஸ்கை கொண்டதாக இருக்கும். 1-3 என்று சொல்கையில் அது லோ ரிஸ்க்கும், 4-6 மொடரேட் ரிஸ்க்கும், அதே போன்று 7-10 ஹை ரிஸ்க்கும் என்று சொல்லி இது வந்து 10 குறிகளில் வந்து இது தரப்படுத்தப்படுகின்றது. ஆனால் எந்த குறியாக இருந்தாலும் இது இந்த இதை தவிர்த்து கொள்வது தான் எங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லித்தான் இந்த லங் அசோசியேஷன் வந்து தெரிவித்திருக்கின்றது. ஆனாலும் குறிப்பாக இந்த வெரி ஹெல்த்தியான ஆட்களை விட மைல்டான, அதாவது ஒரு லோ ரிஸ்க் இருக்கின்ற கண்டிஷன்லேயே அநேகமானவர்களுக்கு, அதாவது ஆஸ்மா கொண்டவர்கள் அல்லது வந்து நீண்ட கால நோய்கள் கொண்டவர்கள் அல்லது குழந்தைகள், 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், இளவயது சிறுவர்கள், அதே போன்று கர்ப்பிணி பெண்கள், சீனியர்ஸ் போன்றோருக்கு, அதாவது வயதில் பெரியவர்கள் போன்றோருக்கு இது வந்து அதிக பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால முடிந்த வரைக்கும் நீங்கள் இன்சைட்ல இந்த காற்று அசுத்தம் இருக்கின்ற நேரங்களில் வீடுகளுக்குள் இருந்து கொள்வதுதான் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். அதே வழியில் ஏர் கண்டிஷன் போடப்பட்டிருக்கும் வீடுகளில் வந்து உங்களுடைய ஏர் கண்டிஷன் வந்து வெளிப்புற காற்றை உள்ளே எடுக்கவில்லை என்பதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அநேகமாக அப்படி இருக்காதாம். சில யூனிட்ஸை பொறுத்தளவிலே அவை ஃப்ரெஷ் ஏரை எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அப்படியான நேரத்தில் வந்து நீங்கள் அந்த செட்டிங்கை வந்து மாற்றிக்கொள்ளலாமாம். ரீசர்க்குலேட் மோடுக்கு வந்து இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரீசர்க்குலேட் மோட் அல்லது அவுட்டோ இன்டேக் டேம்பரை வந்து நீங்கள் ஷட் டவுன் பண்ணிக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வழியில் உங்களுடைய அன்னல்கள் எல்லாவற்றையும் மூடி வைத்துக் கொள்வது, வெளி காற்றை வந்து உள்ளே எடுக்காமல் இருப்பது தான் சேஃபாக இருக்கும் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த வெளியே செல்வதாக இருந்தால் நீங்கள் குறைந்த நிறங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே வழியிலே N95, KN95 அல்லது வந்து KF95 மாஸ்கை வந்து அணிந்து கொள்ளலாம். இது ஓரளவுக்கு வந்து சிறிய இந்த துகள்களை ஃபில்டர் பண்ணி கொடுப்பதனால் ஓரளவுக்கு எங்களுடைய சுவாச தொகுதி, லங்ஸ் போன்றவற்றை பாதிப்பதை இது குறைக்கும் அப்படி என்று சொல்லி பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சி ஆஃப் கனடா வந்து தங்களுடைய வெப்சைட்டில் கூறியிருக்கிறார்கள். இந்த மாஸ்கை பொறுத்தளவில் ரெஸ்பிரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இது அழைக்கப்படுமா, ஆனால் வந்து இது குழந்தைகளுக்கு பொருத்தமானது அல்ல அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட வகையான மாஸ்க் மட்டும்தான் இந்த காற்று அசுத்தமாக இருக்கின்ற போது அதற்கு ஒரு பாதுகாப்பை தரும். ஆனால் நாங்கள் வழக்கமாக பயன்படுத்துகின்ற துணி அல்லது வந்து மெடிக்கல் அல்லது சர்ஜிக்கல் மாஸ்க் எல்லாம் இதற்கு சரியாக இருக்காது, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து செல்லக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். சரி, இதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். 12:52 வாட்ஸ்அப் டொரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. அதே வழியில் இன்னொரு விஷயத்தையே சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் வீடுகளுக்குள்ளேயே வந்து ஏர் பியூரிஃபையரை வந்து பயன்படுத்தி கொள்வதும் ஒரு சிறந்த ஒரு உங்களுக்கான அந்த காற்றோட்டத்தை வீடுகளுக்குள்ளே தரும் என்று சொல்லி அதையும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஹேப்பா ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் ஃபில்டரை கொண்டதான இந்த ஹெப்பா ஃபில்டரை கொண்ட ஏர் பியூரிஃபயர்ஸ் போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்துவது நல்லது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.

0: மற்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
1: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17-18 மார்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167572006.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 4372133332.

நேரம் 1:01. மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். வழியே 28 டிகிரியாக இருக்கின்றது வெப்பநிலை. 29 என்ற அதிகூடிய வெப்பநிலை வருகின்ற மணித்தியாலத்தில் இந்த அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். அதே வழியில் நாளை 29 தான் நாளைக்கும் வெப்பநிலை. அதே போன்று அதற்கு பின்னர் அப்படியே கொஞ்சம் பரவாயில்ல என்று மாதிரியான வெப்பநிலைகள் தான் ஒரு இதமான வெப்பநிலைகளாக இருக்கப் போகிறது. சராசரியாக ஒரு 25-26 இப்படி தான் இருக்க போகின்றன. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 2% உயர்வடைய இருக்கின்றன. நீங்கள் நம்மளுடன் இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது, அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அல்லாவிட்டால் இருக்கவே இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் .ca. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.

1:08 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது, இந்த ஃபீஃபா ஃபீஃபா என்று சொல்லி அந்த ஃபீவர் வந்து நிறைவு பெறுகின்ற நாளை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு நிறைவு வரப்போகிறது. அன்றைக்கு தான் இந்த கிளைமேக்ஸ், அதாவது ஃபைனல் மேட்ச் வந்து இடம்பெற போகிறது. அதுக்கிடையிலே சனிக்கிழமை வந்து இந்த 3வது அணியை தெரிவு செய்வதற்கான போட்டியும் இடம்பெற போகிறது. இன்றைக்கும் நாளைக்கும் லூஸ் பண்ண அணி ரெண்டும் இணைந்து 3வது அணி எது என்று சொல்லி விளையாட இருக்கின்றன சனிக்கிழமை. சரி, இதெல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மேட்சஸ் இடம்பெறும் போது இந்த ஃபேன் ஃபெஸ்டிவல் நடைபெறும், அதற்கான டிக்கெட்டுகள் இன்னும் இருக்கின்றன, அவை நீங்களும் வாங்கிக் கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. அடுத்த விஷயம் என்னென்று சொன்னால், இந்த பழைய மெடிக்கேஷன் போன்றவற்றை, இந்த மருந்துகள் போன்றவற்றை நாங்கள் அப்படி என்ன செய்வோம்னு சொன்னால், பயன்படுத்தாமல் இருக்கின்றவை அல்லது காலாவதியானவை எல்லாவற்றையும் வந்து அப்படியே கார்பேஜில் போட்டு விடுவோம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது, அது வந்து எங்களுடைய ட்ரைனேஜுக்கு வந்து சேஃபானது இல்லை அப்படி என்று சொல்லி சிட்டி கூறியிருக்கின்றது. எப்பவும் மருந்து பொருட்கள் போன்றவற்றை சேஃபாகத்தான் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய என்வாயன்மெண்ட்டுக்கு நல்லது. என்வாயன்மெண்ட்டுக்கு தானே போது சொல்லி நாங்கள் லட்சியமாக இருந்துவிட முடியாது. அது திரும்பவும் எங்களுக்கு தான் வந்து சேரும் என்று சொல்லியும் எல்லாருக்குமே தெரியும். ஆகவே இந்த வேஸ்ட் விசார்ட் என்று சொல்லப்படுகின்ற தங்களுடைய அந்த நடைமுறை இருக்கின்றது. toronto.ca/waste-wizard என்று போனீங்க என்று சொன்னால் அது தொடர்பான விவரங்களை, எங்கே நீங்கள் எப்படி இந்த மெடிக்கேஷன்ஸை வந்து டம்ப் பண்ணிக்கொள்ள முடியும் என்று சொல்லி அது தொடர்பான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கின்றது, ஒரு மகிழ்ச்சியான ஆஃபர் தான். ஹெல்த்தி பார்க்ஸ் ஹெல்த்தி பீப்புள் அப்படி என்று சொல்லி ஒரு 1 day ஆன்லி செலிப்ரேஷன் உங்களுக்கு ஆன்டாரியோ பார்க்ஸினால் வழங்கப்படுகின்றது. ஆகவே எல்லோரும் வந்து இந்த வெள்ளிக்கிழமைக்கு உங்களுக்கு இந்த வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது ஆன்டாரியோ பார்க்ஸ் வந்து இலவச அனுமதியை உங்களுக்கு ஒரே ஒரு நாள் ஒரு ஃப்ரீ அனுமதியை தருகின்றார்கள் இந்த ஹெல்த்தி பார்க்ஸ் ஹெல்த்தி பீப்புளுக்காக. ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். 10 வரைக்கும் இந்த ஃபெசிலிட்டியை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியுமா? 1:11 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: ABS Mr. P. சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599.
9: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King Live in Toronto.
10: மீனாட்சி மீனாட்சி
9: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 Steel Avenue East, மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
11: It's time to Toyota at Brimmel's Toyota Summer Savings Event.
12: நேர்களுக்கு வணக்கம். மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டாவிலிருந்து பி எஸ் சுதாகரன். July 16-20 வரை தெரிவு செய்யப்பட்ட வாகனங்கள்ல $8,000 வரை நீங்க சுமிக்கலாம். கையிருப்புல இருக்கிற வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடெயிலிங் கிட், $400 ஸ்டோர் கிரெடிட். எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ ஹோம் இவி சார்ஜிங் கிட். அதே மாதிரி 12 டெமோஸ் வாகனங்களை வாங்கிக்க அதிகமாக சுமிக்கலாம். பிரிமல் டொயோட்டா மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் அழையுங்கள். பி எஸ் சுதாகரன் 416-292-0033.
13: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
14: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
13: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
15: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 4 1 6 7 0 4 8 0 7 4.

1:26 மிஸ்டர் எஃப்எம் மூட வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே பார்க்கலாம், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குன்றது மாறி மாறி செய்திகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு பெண்மணி ஏமாந்த கதை தான் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பிரதமராக இருந்தபோது அவருடைய வீடியோ போன்று எல்லாம் தோற்றமளிக்கின்ற வீடியோக்கள் எல்லாம் வந்து பலரும் அந்த கதையும் இருக்கின்றது. அதே போன்று இப்போது பிரதமராக இருக்கின்ற மாக்கானி அவர்கள், அவர் ஒரு போலியான ஒரு வலைத்தளம், அதாவது ஒரு வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பாக அவர் போன்று ஒரு AI தொழில்நுட்பம் மூலம் செய்யப்பட்ட ஒரு வீடியோவை பார்த்து ஒரு பெண்மணி ஏமாந்திருக்கின்றார். அதிலே 13,000 இழந்து அதற்கு பின்னர் இன்னும் ஒருவரவரை தொடர்பு கொண்டு மேலும் $70,000 இந்த அப்பாவை பெண்மணி இழந்திருக்கின்றார். இதன் மூலம் தான் அந்த ஏமாந்த கதையை நினைத்து நினைத்து அழுது கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கூறியிருக்கிறார். அது என்ன விஷயம், ஏன் இப்படி நடைபெற்றதுன்னு சொல்லி அது தொடர்பான விவரங்களை எல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து மனைந்திருங்கள். 1:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

கனடாவில் கடந்த மே மாதத்தில் விற்பனை செய்யப்பட்ட இலத்திரனியல் வாகனங்களின் எண்ணிக்கை ஒரு வருடத்திற்கு முன்னரை விட 20% அதிகரித்துள்ளதாக புள்ளிவிவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஈரான் போரினால் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளமை மட்டுமன்றி இலத்திரனியல் வாகனங்களுக்கான சலுகைகளை கனேடிய அரசு மீண்டும் கொண்டு வந்துள்ளமையும் இதற்கு வழிவகுத்துள்ளன. ஆண்டாரியோ பாராளுமன்றத்தை அண்மித்து வாழும் மாகாண சபை உறுப்பினர்கள் குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளின் நிமித்தம் டொரண்டோ நகர மத்தியின் மக்கள் வரிப்பணத்தில் விடுதிகளை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கும் விதியினை ரத்து செய்வது தொடர்பில் ஆண்டாரியோ அரசு கவனம் எடுத்துள்ளது. டொரண்டோ வடக்கு மாகாண சபை உறுப்பினரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ஸ்டான்ஷோ அரசு செலவில் டொரண்டோவில் விடுதியினை பெற்றமை விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டினை பாதிக்கும் வகையில் காவிரிக்கு குறுக்கே கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ள மேகதாது அணையை தமிழக அரசு எதிர்த்து வரும் நிலையில் அணை கட்டப்பட வேண்டுமென வலியுறுத்தி கன்னட அமைப்புகள் தமிழ்நாடு எல்லையில் போராட்டம் நடத்தியுள்ளன. மேகதாது அணையை எதிர்க்கும் தமிழக அரசை கண்டித்து தமிழக சட்டப்பேரவை முன்னால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் கன்னட அமைப்புகள் எச்சரித்துள்ளன. இலங்கையில் தமிழ் மக்களின் பொதுவான பிரச்சினைகளில் இணைந்து செயற்படும் முயற்சிகளின் அங்கமாக தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணிக்கும் இடையில் வரும் சனிக்கிழமை சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது. மறுபுறத்தில் இலங்கையில் 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து செயற்படும் தீர்மானத்தை தமிழ் மக்கள் நிராகரிக்க வேண்டுமென இபிடிபி கட்சி அழைப்பு விடுத்துள்ளது.

0: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லே லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
4: சுத்தம் தரம் மலிவுடன்
5: காட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:45 இஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இப்போது பார்க்கலாம் இந்த சோசியல் மீடியாக்களில் வருகின்ற விடயங்களில் இவ்வளோ அவதானமாக இருக்க வேண்டும் சொல்லி இன்னும் அது நிறைய பேரை சென்றடையவில்லை என்பதும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது வந்து ஓரளவுக்கு நம்பக்கூடியதான விடயங்கள் தென்படுவதும் அவர்கள் ஏமாந்து போவதற்கு ஒரு காரணமும் இன்னும் தெரியவில்லை. ஆண்டாரியோவை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி அவர்கள் போன்றே தோற்றமளிக்கின்ற இப்பொழுது ஏஐயா உண்மையான்னு சொல்லி எல்லா விஷயம் தெரிந்தவர்களுக்கே கண்டறிவது ஒரு கடினமான ஒரு விடயம்தான். இந்த நேரத்தில் தான் ஆக்டன் ஒன்டாரியோவை சேர்ந்த இந்த பெண்மணி டெபோரா ஃப்ரைசன் என்று சொல்லப்படுகின்ற பெண்மணி $83,000 இழந்த கதையை சொல்லியிருக்கின்றார். $13,000 வந்து கடந்த ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி அவர்கள் போன்றி தோற்றமளிக்கின்ற ஒருத்தர் இலக்குவாக எந்த கடினமும் இல்லாமல் ஒரு சிறிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் எவ்வாறு பெரிய ஒரு தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக உறுதியளிக்கின்ற ஒரு டீப் ஃபேக் காணொலி ஒன்று நீ பார்த்து ஏமாந்து இப்படி இவரும் இன்வெஸ்ட் பண்ணி தான் $13,000 இழந்திருந்தேன் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார். ஆனால் அதோட விட்டது அதுக்கு பிறகுதான் பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது இவருக்கு. அதற்கு பின்னர் எப்படியோ ஒருத்தர் வந்து இவருடைய நம்பரை எடுத்து இவருக்கு கால் பண்ணி அவரோட நல்லவர் போன்றே தொடர்ந்து பேசி இவருக்கு நம்பிக்கை வர வைத்து இவருக்கு தானும் இப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கின்றேன் என்று சொல்லி இவரையும் ஒரு சரியான ஒரு இடத்துல தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி இந்த பெண்மணியை ஏமாற்றி ஒரு போலியான ஒரு விடயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வைத்திருக்கின்றார். இதன் மூலம் மேலதிகமாக ஒரு $70,000 இந்த பெண்மணி இழந்திருக்கின்றார். இப்படி இந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் மூலம் $70,000 இந்த பெண்மணி இழந்து மொத்தமாக $83,000 இவர் இழந்திருக்கின்றார் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நபர் வந்து வாட்ஸ்அப் மூலம் இந்த பெண்மணியோடு தொடர்பு கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. தன்னால் அழுகையை நினைச்சு பார்த்து அழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார். ஆனால் போன காசு வந்துருமா, அதனால தான் இப்போது இது தொடர்பாக எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், எப்போதுமே வந்து இப்போது இந்த டீப் ஃபேக் வீடியோஸ் எல்லாம் அதிக அளவுக்கு உலாவிக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும், ஆகவே இது தொடர்பாக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும், எந்த காரணம் கொண்டும் நீங்கள் இந்த சோசியல் மீடியாக்களில் வருகின்ற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பான விவரங்களை பார்த்து ஏமாந்துவிட வேண்டாம் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதோடு சிடிவி நியூஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் கனடாவுக்கு அதனுடைய ஆஃபீஸை வந்து தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதிலே வந்து மினிஸ்டர் ஃபார் ஏஐ டிஜிட்டல் இனோவேஷன் அண்ட் ஃபெடரல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இது தொடர்பாக கவர்மெண்ட் ஆஃப் கனடா வந்து இந்த மோசடிகள் தொடர்பாக அறிந்திருக்கின்றார்கள், இது தொடர்பாக மக்களை பாதுகாக்கின்றதற்கான நடைமுறைகளும் எடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மோசடிகளை செய்பவர்கள் ஒரு பிரபலமானவர்களை பயன்படுத்துகின்றார்கள் நம்பக்கூடிய வகையிலே அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். கனேடியர்களுடைய நம்பிக்கையை உடைக்கின்ற ஒரு விதமாக இப்படியான இந்த காணொலிகள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படி என்று சொல்லி இவர்கள் கூறியிருக்கிறார்கள். சரி, இந்த நிலையில தான் நாங்கள் எவ்வாறு அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து குறிப்பாக இந்த ஆன்டி ஃப்ராட் இந்த சைபர் கிரைம்ஸ் தொடர்பான பல விடயங்களை சொல்லக்கூடிய சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கின்றார்கள் அப்படி என்று சொன்னால், நீங்கள் எப்போதும் வந்து இந்த சோஷியல் மீடியாக்களில் வருகின்ற இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பாக அதிக அக்கறையோடு இருந்து கொள்ள வேண்டும், அவற்றை தவிர்ப்பது மிக முக்கியம், அல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு மிக ஒரு ஒரு உடனடியாக ஒரு ஸ்பீட் டயல் செய்யக்கூடிய விதத்திலே உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் 2 அல்லது 3 பேரை நீங்கள் குறைந்தபட்சம் ஒருவரையாவது வைத்து கொள்ளுங்கள், அவர்களோடு உடனடியாக இது தொடர்பாக நீங்கள் கலந்துரையாடுங்கள் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஆலோசனை கிடைக்கப்பெறலாம். ஏனென்றால் சில அட்ஸை பார்க்கும்போது இப்போ விட்டு அவங்களுக்கு இந்த சான்ஸ் போயிடும் என்ற மாதிரியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கும். அல்லாவிட்டால் உங்களை மயக்கிற மாதிரி இது சரிதான் என்று சொல்லி நம்ப வைத்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கின்ற மாதிரி இருக்குமாகவே இப்படியான நேரத்தில் ஒரு ஸ்பீட் டயல் ஒன்றை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3 யாராவது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நீங்கள் இப்படி அழைத்து பேசும்போது இந்த மோசடிகளிலிருந்து அதிக அளவு நீங்கள் பாதுகாக்கப்படக்கூடியதாக இருக்கும். அல்லாவிட்டால் அந்த கதை இப்படி ஒரு பெண்மணி மாதிரி தான் இப்படி பலரும் தங்களுடைய கதைகளை பகிர்ந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே அப்படி நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள்.
இந்த ஒரு இந்த பணம் என்று சொல்லி வரும்போது இந்த ஒரு காணொலி தொடர்பாகவும் நீங்கள் அதிக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதுதான் இப்போது ஒரு யதார்த்தமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. ஒரு ரியலிஸ்டிக் போன்றி இந்த டீப் ஃபேக் வீடியோஸ் வந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். 1:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 சாரீஸ் $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
3: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
5: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்ட்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
6: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
7: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
7: பூவே பூவே பெண் பூவே,
6: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
7: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா?
2: நேரம் 1:59. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். 28 இருக்கின்றது இப்போது வெப்பநிலை. இன்று அதிகுடிய வெப்பநிலையாக 29 டிகிரியை நாங்கள் பெற இருக்கின்றோம். 1:30 அளவில் இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வந்து இந்த ஆரேஞ்ச் கலரில் அல்லது ஒரு மஞ்சள் ஆரேஞ்ச் அரண்டுக்கிட்டேப்பட்ட கலரில் தான் ஒரு வானத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது காற்றின் மாசு வந்து கொஞ்சம் மேம்பெற்றிருக்கிறது, 6-5 மாற்றம் பெற்றிருக்கின்றது. அதே வேளையில் தொடர்ந்து சுற்றுச்சூழல் கனடா இந்த ஆரேஞ்ச் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது காற்று மாசுபாடுக்கு. அதே போன்று வெப்ப எச்சரிக்கையும் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாளை அதிகூடிய வெப்பநிலையும் 29 இருக்கப் போகின்றது. அதே வேளையில் எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% உயர்வடைய இருக்கின்றது. நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப் இருக்கின்றது. அதையும் டவுன்லோட் பண்ணி இலவசமாக மொபைல் டிவைசஸ் ஊடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அல்லது இருக்கவே இருக்க ஈஸ்ட் எஃப்எம் .ca, உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் ஆன்லைனில் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம் ஈஸ்ட் எஃப்எம் .ca. அதேபோன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

2:05 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது இதய முரளி, கட்டா குஸ்தி 2, லவ்வோ லவ் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். இப்போது பார்க்கலாம், வெஸ்ட்ஜெட் ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் வந்து ஆயிரக்கணக்கானவர்கள் யூனியனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் மேண்டேட்டை கொடுத்திருக்கின்றார்களாம். அவர்களுக்கான ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் தாங்கள் இந்த பணி நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு ஒப்பந்தமாக இது கூறப்பட்டிருக்கிறது. 97.3% இதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் இந்த ஸ்ட்ரைக் எப்போது இருக்க போகிறதுன்னு சொன்னால், ஆகஸ்ட் லாங் வீக்கெண்ட், அதாவது ஆகஸ்ட் 2 அளவிலே இவர்கள் இந்த பணி நிறுத்தத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஒரு 21 நாள் கூலிங் ஆஃப் பீரியட் இருக்கு மேம், அதை தாண்டி இந்த ஆகஸ்ட் 2 அவர்களுக்கான அந்த ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் பணி நிறுத்தத்தில் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் இப்போது கூறப்பட்டிருக்கிறது. இது வெஸ்ட்ஜெட் ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் தான் இப்படி ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றார்கள். 2:07 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: என்றும் இசையுடன் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
0: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-321-6104.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக் கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
0: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
4: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் ஃபேன், 102.7.

0: 2:21 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாபு கேட்டரிங் வழங்கும் சமர் ஸ்பெஷல் திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்டா 795, செவ்வாய்க்கிழமை பிட்டு ரால் தொக்கு நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலுடன் 895, புதன்கிழமை சைனீஸ் ஸ்டைல் பிளாட் நூடுல்ஸ் வித் பீன் ஸ்ப்ரவுட்ஸ் 895, வியாழக்கிழமை ஃப்ரைட் ரைஸ் வித் மங்கோலியன் பீஃப் அல்லது ரால் அல்லது கணவாய் தொக்கு 895. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. சரிந்த வேளையிலேயே பார்க்கலாம், நயாகரா ஃபால்ஸும் இன்றைய நாள் இந்த காற்று மாசுபாடு காரணமாக ஃபயர் ஒர்க்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடைநிறுத்தி வைத்திருக்கின்றது இன்றைய நாள் இந்த காற்று மாசுபாடு காரணமாக. கியா கனடா வந்து இப்போது ஏராளமான வாகனங்களை வந்து மீள் அழைத்திருக்கின்றனவாம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அதனுடைய அந்த பவர் சீட் மோட்டர்ஸ் அது வந்து பார்க் பண்ணியிருக்கின்ற வாகனங்களில் கூட அது வந்து தீயை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் கராஜில் போட வேண்டாம், வெளியே பார்க் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கியா வந்து தெரிவித்திருக்கின்றது. இது டெலூராய்டு மாடல்ஸாக காணப்படுகின்றது. 2020 தொடக்கம் 2024 ஆண்டு வரையிலான டெலூராய்டு வாகனங்களை கொண்டவர்கள் இதை கவனித்துக் கொள்ளுங்கள், உடனடியாக உங்களுடைய டீலர்ஸை வந்து கண்டாக்ட் பண்ணுங்கள் என்று சொல்லியும் கியா கேட்டிருக்கின்றது. 2:23 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: புரிஞ்சுதா இழுத்த கசையான என்னன்னு?

0: டொரண்டோ அடங்கலான தெற்கு ஒன்டாரியோ பகுதிகள் மோசமான காற்று மாசுபாட்டினை எதிர்கொண்டுள்ளன. இதற்காக செம்மஞ்சள் எச்சரிக்கையினை சுற்றுச்சூழல் கனடா விடுத்துள்ளது. வடக்கு ஒன்டாரியோவில் எரிந்து வரும் காட்டுத்தீக்களின் புகை பரவலும் உயர்வான வெப்பமும் இதற்கு காரணங்களாக அமைந்துள்ளன. டொரண்டோவின் காற்றின் தரம் உலகிலேயே மோசமான நிலையை எட்டியிருந்தது. கனேடிய மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றமின்றி வைத்திருக்க தீர்மானித்துள்ளது. அதன் அடிப்படையில் 2.25% வட்டி வீதம் நீடிக்கின்றது. மத்திய வங்கியின் இன்றைய தீர்மானம் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதாகும். இவ்வாண்டின் முதல் 3 மாதங்கள் மந்தநிலையொன்றுக்கு பொருந்தும் வகையில் இருந்த கனடாவின் பொருளாதாரம் ஏப்ரல் மாதத்திலிருந்து வளர்ச்சியை கண்டுவருவதாக மதிப்பிடப்பட்டிருந்தது. இலங்கையின் 6 தமிழ்பேசும் கட்சிகள் இணைந்து செயற்பட தீர்மானித்துள்ள நிலையில் இந்த அரசியல் கூட்டுகள் அனைத்தும் வெறும் முகவர் கூட்டங்களே என ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் விமர்சித்துள்ளார். இந்த கூட்டத்தினை ஏன் தமிழ் பகுதியில் நடத்தாமல் கொழும்பில் நடத்தினார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், குறித்த தமிழ் அரசியல்வாதிகள் கொழும்பை மையப்படுத்தி வாழ்பவர்கள் எனவும் அவர்களது பிள்ளைகளும் தென்னிலங்கையிலேயே திருமணம் செய்திருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடும் கேரளாவும் இணைந்து போதைப்பொருள் ஒழிக்கும் நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பில் தமிழக முதலமைச்சர் விஜயை கேரள உள்துறை அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கேரள அரசு முன்னெடுக்கும் போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஆதரவளிக்கும் என இதன்போது முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
1: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம். 6479826476 6479826476.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 416-504-8955-52.
5: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiel, Mechanical Middlefield, Ikumidayil, Ingu Matume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangahirar, 416-299-1020.
6: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகிலுள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
7: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
8: Your favorite music on your favorite station, 102.7.

2:45 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த காற்று மாசுபாடு ஏனென்று சொன்னால் எரிந்து வருகின்ற காட்டு தீக்களினுடைய புகை, அதே போன்று ஹீட் வார்னிங், இந்த ரெண்டும் சேர்ந்து காற்று மாசுபாட்டை அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக ட்ரோனோ பகுதி, அதே போன்று ஆண்டாரியோனுடைய பல பகுதிகளிலே. இதன் காரணமாக சிட்டி ஆஃப் டொரண்டோ பல விழாக்களை வந்து ரத்து செய்திருக்கின்றது. குறிப்பாக வந்து கேம்டியோ ஃபீல்ட் ட்ரிப்ஸ் ஆகட்டும், அல்லது வந்து ரெஜிஸ்டர்டு அவுட்டோர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இன்றைக்கு ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டவை ஒன்று கேன்சல் பண்ணப்பட்டிருக்கலாம், அல்லது ஃபிட் போடப்பட்டிருக்கலாம், அல்லது இன்டோருக்கு அவை மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சிட்டி வந்து இன்றைக்கு இந்த ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸை கேன்சல் பண்ணுகின்றதாம். அதே போன்று நேத்தன் பிலிப்ஸ் ஸ்கொயரில் நடைபெற இருந்த பப்ளிக் மேட்ச் ப்ராட்காஸ்டை வந்து இன்றைக்கு நிறுத்துகின்றது என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், அதில் பங்கு பெற்றக்கூடியவர்கள், ஸ்டாஃப், வாலண்டியர்ஸ், எமர்ஜென்சி பர்சனல் போன்றவருடைய பாதுகாப்பு கருதி தாங்கள் இதை செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதிக நேரம் வழியிலே நிற்க வேண்டி ஏற்படுவதனால் அதனால் சேஃப்டி கருதி அதை தாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. அதே வழியிலே அவுட்டோர் பூல்ஸ் வந்து நேரம் நீடிக்கப்பட்டிருக்கின்றன, திறப்பதற்கான நேரம் சில இடங்களில், அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். இப்படி பல விடயங்கள் இந்த ஹீட் வார்னிங்கு ஏற்ற வகையிலே வந்து சில நிறைய இடங்கள் வந்து உங்களை கூல் பண்ண கொள்ளக்கூடிய இடங்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கின்றன சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று சன்கோஃபா ஸ்கொயரில் நடைபெற இருந்த ஒரு நிகழ்வு கூட இன்றைய நாள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறதாம், ஏர் குவாலிட்டியின் காரணமாக அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை நீங்கள் அதையும் கவனித்துக் கொள்ள முடியும். சரி, இந்த அதாவது நாளையில் வருகின்ற வாரத்திலே பார்க்கையில் எலிஜிபிளான கெனேடியன் ஃபேமிலிஸ் கொஞ்சம் அதிகரித்த கனடா சைல்ட் பெனிஃபிட்டை பெற இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான், கடந்த ஆண்டு பார்க்கையில் 2.7% உயர்வாக இருந்தது, ஆனால் இந்த வருடம் வந்து 2% உயர்வடைந்து வருகின்றது. இந்த அதிகரித்த சைல்ட் கேர் பெனிஃபிட் வந்து கனடா சைல்ட் பெனிஃபிட் உங்களுக்கு ஜூலை மாதம் முதல் வர இருக்கின்றது. இந்த ஜூலையிலிருந்து ஆரம்பித்து வருகின்ற ஜூன் வரைக்கும் வரப்போகின்றது. ஒவ்வொரு 20-ஆம் தேதிகளிலும் வரும். இது வார இறுதிகளில் வரும்போது முன்கூட்டி அது வரும் என்று சொல்லி தெரியும். ஆனால் இந்த ஜூலை 20 திங்கட்கிழமை வருவதன் அடிப்படையிலே அன்றைக்கு உங்களுக்கு இந்த சைல்ட் பெனிஃபிட் வந்து வரப்போகிறது. 1:48

2:50 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தை நாங்கள் நெருங்க இருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே வந்து 2வது செமி ஃபைனல்ஸ் ஃபீஃபாவினுடையது நடைபெற இருக்கிறது என்றதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இது வந்து அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே இடம்பெறப் போகிறது என்று சொல்லிக்கொண்டு நானும் விடைபெற இருக்கின்றேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி. இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
2: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
3: 4162937287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: பிகரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம். முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.

0: நேரம் 3:01 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூலை மாதம் 15 புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த இஸ்டெஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3:00 முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இணைந்திரங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 இரண்டாவது அரையிறுதி போட்டி இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையில் ஆரம்பமாக இருக்கிறது. தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் உடனிருங்கள். ஸ்கோர் நிலவரங்களை உடனுக்குடன் நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றோம்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் அளித்துக் கொண்டிருக்கிறது. வெளியில் 25°C 30°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேகமூட்டம் புகைமூட்டம் இணைந்திருக்கின்ற ஒரு பொழுது அதேவேளையில் காற்றின் மாசுபாடு என்பது மிக உயர்வாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது சார்ந்த எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இரவு பொழுதுகள் வரையிலாவது இந்த புகைமூட்ட வாய்ப்புகள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. நாளைய தினம் வியாழக்கிழமை வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். 29°C நாளைய தினம் அதி கூடிய வெப்பநிலையாக இருக்கும். அரையிறுதிப் போட்டி இரண்டாவது அரையிறுதிப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையில் இந்த அரையிறுதிப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றன. 7-8 நிமிடங்களை நெருங்கியிருக்கின்ற இந்த போட்டியில் எந்த அணிகளும் இதுவரையில் கோல்களை பெறவில்லை. இங்கிலாந்து வெல்லக்கூடிய வாய்ப்புகள் 37%, அர்ஜென்டினா வெல்லக்கூடிய வாய்ப்புகள் 27%, அதுவரையில் எக்ஸ்ட்ரா டைமுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் 36% என்று சொல்லி இப்போதைய நிலவரங்கள் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல் ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்கோர் விவரங்களை நாங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் மேலும் 2% அதிகரிக்க இருக்கின்றது.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 437-860-7002.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
4: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-408, 416-446-408.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP, பாரிஸ்டர் and solicitor,
5: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
6: It's time to Toyota at Brimal Toyota Summer Savings Event. July 16 20 வரை ஞாயிறு தவிர்த்து ஏனைய நாட்களில் தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களில் $8,000 வரை சேமிக்கலாம். கையிருப்பில் உள்ள வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிஃப்ட், $400 ஸ்டோர் கிரெடிட். பிரிமல் டொயோட்டா மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தமிழில் தொடர்புகளுக்கு PS சுதாகரன், 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
7: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன், 102.7.
8: இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையில் 2வது அரையிறுதி போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 18 நிமிடங்களை போட்டி நெருங்கியிருக்கின்றது. எந்த அணிகளும் இதுவரையில் கோல்களை பெறவில்லை. 2வது அரையிறுதி போட்டியாக இந்த அரையிறுதி போட்டி இன்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இங்கிலாந்தினுடைய ஆதிக்கம் ஒப்பீட்டளவில் போட்டியில் அதிகமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. 3:18 ஈஸ்ட் FM 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: நேரம் 3:23 இஸ்டெஃப்எம் 102.7 திசையங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 23 நிமிடங்களை போட்டி நெருங்கியிருக்கின்றது. எந்த அணிகளும் இதுவரையில் கோல்களை பெறவில்லை. நாங்கள் இன்றைய நாளில் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கே துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூரிட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777

0: music. On your favorite station. 102.7. East FM. East FM. Tamar. Seidikar.
1: கனடாவில் கடந்த மே மாதத்தில் விற்பனை செய்யப்பட்ட இலத்திரனியல் வாகனங்களின் எண்ணிக்கை ஒரு வருடத்துக்கு முன்னரை விட 20% அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஈரான் போரினால் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளமை மட்டுமன்றி இலத்திரனியல் வாகனங்களுக்கான சலுகைகளை கனடிய அரசு மீண்டும் கொண்டு வந்துள்ளமையும் இதற்கு வழிவகுத்துள்ளன. ஒன்டாரியோ பாராளுமன்றத்தை அண்மித்து வாழும் மாகாண சபை உறுப்பினர்கள் குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளின் நிமித்தம் டொரண்டோ நகர மத்தியில் மக்கள் வரிப்பணத்தில் விடுதிகளை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கும் விதியினை ரத்து செய்வது தொடர்பில் ஒன்டாரியோ அரசு கவனத்தில் எடுத்துள்ளது. டொரண்டோ வடக்கு மாகாண சபை உறுப்பினரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ஸ்டான்ஷோ அரசு செலவில் டொரண்டோவில் விடுதியினை பெற்றமை விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டினை பாதிக்கும் வகையில் காவிரிக்கு குறுக்கே கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ள மேகதாது அணையினை தமிழக அரசு எதிர்த்து வரும் நிலையில் அணை கட்டப்பட வேண்டும் என வலியுறுத்தி கன்னட அமைப்புகள் தமிழ்நாடு எல்லையில் போராட்டம் நடத்தியுள்ளன. மேகதாது அணையினை எதிர்க்கும் தமிழக அரசை கண்டித்து தமிழக சட்டப்பேரவை முன்னால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் கன்னட அமைப்புகள் எச்சரித்துள்ளன. இலங்கையில் தமிழ் மக்களின் பொதுவான பிரச்சினைகளில் இணைந்து செயல்படும் முயற்சிகளின் அங்கமாக தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் வரும் சனிக்கிழமை சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது. மறுபுறத்தில் இலங்கையில் 6 தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் இணைந்து செயல்படும் தீர்மானத்தை தமிழ் மக்கள் நிராகரிக்க வேண்டும் என இபிடிபி கட்சி அழைப்பு விடுத்துள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: இரண்டாவது அரையிறுதி போட்டி இன்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 32 நிமிடங்களை கடந்து இந்த போட்டி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டியில் இதுவரையில் இந்த அணிகளும் கோல்களை பெறாத வகையில் பெறாத நிலையில் போட்டி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் உங்களுடன்.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 9 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
3: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicksum 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rateil peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rateil kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960. 437-477-7960.
4: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கடப்படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17, 18, 19 மார்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GT Square Mall, Unit 105, 416-834-2266.
6: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 3:46 உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. இரண்டாவது அரையிறுதிப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையில் இந்த அரையிறுதிப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஹாஃப் டைம் நிறைவடைவதற்கு முன்னதாக 3 மேலதிக நேரம் வழங்கப்பட்டு இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அணிகளும் இதுவரையில் கோல்களை பெறவில்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் இங்கிலாந்து வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது நிலவரங்கள் அடிப்படையில் 32%, அர்ஜென்டினா வெல்லக்கூடிய வாய்ப்புகள் 26%, எக்ஸ்ட்ரா டைமுக்கு போட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் 42% இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அட்லாண்டா ஸ்டேடியத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போட்டியே இறுதிப் போட்டிக்குள் நுழைகின்ற இரண்டாவது அணியை தீர்மானிக்கப் போகின்றது. ஏற்கனவே நேற்றைய நாளில் பிரான்சினை வெற்றி கொண்டு ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருந்தது. இன்றைய தினம் வெற்றி பெறுகின்ற அணி ஸ்பெயினுடன் இறுதிப் போட்டியில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மோத இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நாங்கள் மீளவும் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால பெற்று தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: போட்ட புதுச்சேலை உடுத்தி
4: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
4: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
3: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காபரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
7: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
3: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
0: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
8: FM 102.7
0: East FM.ca.

நேரம் 4:04 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். வெளியில் இப்பொழுது 25°C 30 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கடுமையான காற்று மாசுபாட்டினை டொரண்டோ மற்றும் பெரும்பாக பகுதிகள் எதிர்கொண்டிருக்கின்றன. புகைமூட்டம் நிறைந்திருக்கின்றது, சூரியனை மறைத்திருக்கின்றது. இரவு பொழுதுகள் வரையிலாவது இந்த நிலைமை நீடிக்கும் என எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காற்று மாசுபாடு குறைவான காற்றின் தரம் குறித்த எச்சரிக்கையினும் சுற்றுச்சூழல் கனடா விடுத்திருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. ஒரேஞ்ச் எச்சரிக்கை இது சார்ந்து விடுக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் வியாழக்கிழமை வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். 29°C நாளை அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் 2% அதிகரிக்க இருக்கின்றது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஹாஃப் டைம் நிறைவடைந்திருக்கின்றது. அடுத்த ஹாஃப் டைம் ஆரம்பமாக போகின்றது. எந்த அணிகளும் கோல்களை பெறாத நிலையில் இந்த ஹாஃப் டைம் நிறைவடைந்திருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஏற்கனவே ஸ்பெயின் முதலாவது அணியாக இறுதிப் போட்டிகள் நுழைந்திருந்தது. நேற்று இடம்பெற்ற போட்டியில் பிரான்சை தோற்கடித்து ஸ்பெயின் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருந்தது. இன்று வெற்றி பெறுகின்ற அணி இறுதிப் போட்டியில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கெனடிய நேரம் 3 மணியிலிருந்து ஸ்பெயின் அணியினை எதிர்கொள்ளும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அதேவேளையில் இன்றைய தினம் தோல்வியடைகின்ற அணி சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்ற 3வது இடத்துக்கான பிளே ஆஃபில் பிரான்ஸ் அணியினை எதிர்கொள்ளும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 பாபு கேட்டரிங் வழங்குகின்ற சம்மர் ஸ்பெஷல் புதன்கிழமை சைனீஸ் ஸ்டைல் ஃபிளாட் நூடுல்ஸ் வித் பீன் ஸ்ப்ரவுட் 895, வியாழக்கிழமை ஃப்ரைட் ரைஸ் வித் மெங்கோலியன் பீஃப் அல்லது ரால் அல்லது கணவாய் தொக்கு 895, வெள்ளிக்கிழமைகளில் மசாலா தோசை சாம்பார் சட்னியுடன் 495, 10 தோசை சம்பல் சாம்பாருடன் 745, 5 இட்லி சம்பல் சாம்பாருடன் 395, வாழை இலையில் திருமண விருந்து 20 வகை உணவுப் பொருட்களுடன் வெள்ளிக்கிழமைகளில் 1295. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. அரையிறுதிப் போட்டிகளின் அடுத்த ஹாஃப் டைம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-ஐ லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழியுங்கள். அகமது தம்சேன், 4378607002.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
2: 416-900-4599.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
8: தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
9: உலக கிண்ட போட்டிகள் 2026 டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7.

அந்த மல்லிகைப்பூ வாசம் வந்த கேப்பில் இங்கிலாந்து ஒரு கோலினை அடித்திருக்கின்றது. 55வது நிமிடத்தில் ஆண்டனி கோர்டன் ஒரு கோலினை இங்கிலாந்துக்காக பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். 59 நிமிடங்களை கடந்து போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 1-0 என்கின்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. அர்ஜென்டினாவை என்பது குறிப்பிடத்தக்கது 66% அதிகரித்திருக்கின்றது. இங்கிலாந்து வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகள். 55வது நிமிடத்தில் ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது இங்கிலாந்து அணி. 1-0 என்கின்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை இங்கிலாந்து இப்பொழுது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது திசையெங்கும் கிழக்கு. மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் மீளவும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். 416-298-2777 416-298-2777

ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அரையிறுதிப் போட்டி இரண்டாவது அரையிறுதிப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையில் இந்த போட்டி பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 55வது நிமிடத்தில் இங்கிலாந்து அணி ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் 1-0 என்கின்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. 67 நிமிடங்களை கடந்து இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேரம் 4:28 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: East FM. தமிழ் செய்திகள்.
2: டொரண்டோ அடங்கலான தெற்கு ஒன்டாரியோ பகுதிகள் மோசமான காற்று மாசுபாட்டினை எதிர்கொண்டுள்ளன. இதற்காக செம்மஞ்சள் எச்சரிக்கையினை சுற்றுச்சூழல் கனடா விடுத்துள்ளது. வடக்கு ஒன்டாரியோவில் இருந்து வரும் காட்டுத்தீக்களின் புகை பரவலும் உயர்வான வெப்பமும் இதற்கு காரணங்களாக அமைந்துள்ளன. டொரண்டோவின் காற்றின் தரம் உலகிலேயே மோசமான நிலையையும் எட்டியிருந்தது. கெனடிய மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றமின்றி வைத்திருக்க தீர்மானித்துள்ளது. அதன் அடிப்படையில் 2.25% வட்டி வீதம் நீடிக்கின்றது. மத்திய வங்கியின் இன்றைய தீர்மானம் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதாகும். இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் மந்தநிலை ஒன்றுக்கு பொருந்தும் வகையில் இருந்த கனடாவின் பொருளாதாரம் ஏப்ரல் மாதத்திலிருந்து வளர்ச்சியை கண்டு வருவதாக மதிப்பிடப்பட்டிருந்தது. இலங்கையின் 6 தமிழ் பேசும் கட்சிகள் இணைந்து செயல்பட தீர்மானித்துள்ள நிலையில் இந்த அரசியல் கூட்டுகள் அனைத்தும் வெறும் முகவர் கூட்டங்களே என ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் விமர்சித்துள்ளார். இந்த கூட்டத்தினை ஏன் தமிழ் பகுதியில் நடத்தாமல் கொழும்பில் நடத்தினார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், குறித்த தமிழ் அரசியல்வாதிகள் கொழும்பை மையப்படுத்தி வாழ்பவர்கள் எனவும் அவர்களது பிள்ளைகளும் தென்னிலங்கையிலேயே திருமணம் செய்திருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடும் கேரளாவும் இணைந்து போதைப்பொருள் ஒழிக்கும் நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பில் தமிழக முதலமைச்சர் விஜயை கேரள உள்துறை அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கேரள அரசு முன்னெடுக்கும் போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு ஆதரவளிக்கும் என இதன்போது முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476.
4: FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 இரண்டாவது செமிஃபைனல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 78 நிமிடங்களே போட்டி கடந்திருக்கின்ற சூழலில் 1-0 என்கின்ற கோல் கணக்கில் இங்கிலாந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது.
1: எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
2: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
4: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
5: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

அர்ஜென்டினா ரசிகர்கள் சற்று ஆசுவாசம் அடைந்திருக்கின்றார்கள். அர்ஜென்டினாவும் 85வது நிமிடத்தில் ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது. ஏற்கனவே இங்கிலாந்து 55வது நிமிடத்தில் ஒரு கோலினை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக போட்டி இடம்பெற்று வந்திருந்த சூழலில் 85வது நிமிடத்தில் என்சோ பெர்னாண்டஸ் கோலினை பெற்று அர்ஜென்டினாவை இப்போதைக்கு காப்பாற்றியிருக்கின்றார். 1-1 என்கின்ற கோல் கணக்கில் இந்த போட்டி இப்பொழுது சமநிலையில் இருக்கின்றது. அந்த வகையில் சற்று இந்த இங்கிலாந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் சோகமாக இருந்த அர்ஜென்டினா ரசிகர்களின் முகங்களில் இப்பொழுது ஒளி பிறந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. 1-1 என்கின்ற கோல் கணக்கில் இந்த 2வது செமி ஃபைனல் போட்டி பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றன. இன்றைய போட்டியில் வெல்லுகின்ற அணி ஏற்கனவே ஃபைனலுக்கு சென்றிருக்கின்ற ஸ்பெயினை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சந்திக்க இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தோல்வியடைகின்ற அணி தேர்ட் பிளேஸுக்கான பிளே ஆஃபில் பிரான்ஸ் அணியினை சனிக்கிழமை சந்திக்க இருக்கிறமை சுட்டிக்காட்டத்தக்கது. இங்கிலாந்து அர்ஜென்டினா அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றன. 1-1 என்கின்ற கோல் கணக்கில் இந்த போட்டி இப்பொழுது பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எக்ஸ்ட்ரா டைமுக்கு போட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை 67% இருப்பதாக இந்த ப்ரொபபிலிட்டிஸ் கூறிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்று தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி 90 நிமிடங்களை நெருங்கி இருக்கின்றது. குறிப்பாக இந்த செமிஃபைனல் போட்டியினை பொறுத்தவரையில் 1-1 என்கின்ற கோல் கணக்கில் சமநிலையில் 2 அணிகளும் விளையாடி கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த போட்டியை ஃபுல் டைம் நிறைவடைகின்ற நேரத்தில் இருக்கின்ற சூழலில் எக்ஸ்ட்ரா டைம் செல்வதற்கான வாய்ப்புகள் 76% தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதோடு இன்றைய திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்இன் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். மீளவும் நாளைய தினம் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

இங்கிலாந்து ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது. அர்ஜென்டினா இரண்டாவது கோலினையும் மேலதிக நேரத்தில் அர்ஜென்டினா இப்பொழுது பெற்றிருக்கின்றது. 90 நிமிடங்கள் நிறைவடைந்த நிலையில் 9 நிமிடங்கள் மேலதிக நேரம் வழங்கப்பட்டிருந்தது. அந்த மேலதிக நேரம் இரண்டாவது நிமிடத்தை கடந்த நிலையில் இன்னும் ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது அர்ஜென்டினா அணி. இதன் அடிப்படையில் 2-1 என்கின்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. அர்ஜென்டினா இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. 89% மேலாக இருக்கின்றது அர்ஜென்டினா இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் 2-1 என்கின்ற கோல் கணக்கில். இந்த மேலதிக நேரத்தில் இன்னும் ஒரு கோலினை பெற்று அர்ஜென்டினா இப்பொழுது இங்கிலாந்து அணியினை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன்
4: 6 4 7 2 9 6 4 7 2 9 3 5 8 9 9
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
7: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
8: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
9: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் பைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ, 6479804779.

0: நேரம் 5:01 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஜூலை மாதம் 15 புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்கள் நேராளும் கூட 7 வரை கோபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 4165 4440 4440 4140 5544
0: அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் 2வது செமிஃபைனல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேலதிக நேரம் 9 வழங்கப்பட்டிருந்த சூழலில் போட்டி நிறைவடையும் தருவாயில் இருக்கின்றது. 2-1 என்கின்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா முன்னிலையை வகித்துக் கொண்டிருக்கின்றது. 85வது நிமிடத்தில் ஒரு கோல், அதேவேளையில் மேலதிக நேரம் வழங்கப்பட்ட 2 ஒரு கோல் என்று சொல்லி 2 அர்ஜென்டினா பெற்றிருந்தது. அது மட்டுமல்லாமல் இங்கிலாந்தை பொறுத்தவரையில் 55வது நிமிடத்தில் ஒரு கோலினை பெற்றிருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இறுதிப் போட்டிகள் நுழைவதற்கான பிரகாசமான வாய்ப்புகளோடு அர்ஜென்டினா அணிய விளையாடிக் கொண்டிருக்கின்றது. போட்டியை நிறைவடையும் தருவாயில் இருப்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளலாம். ஏற்கனவே ஸ்பெயின் அணிய நேற்றைய போட்டியில் பிரான்சினை தோற்கடித்து இறுதிப் போட்டிகள் நுழைந்திருந்ததை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய கோபி டபுள் டபுள் ஆரம்பிக்கின்ற முதலாவது நீரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சந்திரு, எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் சந்திரு. கோல் அடிச்ச கையோட வந்துட்டீங்க.
2: அது தவிர திக்கலா இருக்கு. நான் அர்ஜென்டினா சப்போர்ட்டர் தான்.
0: அப்படியா?
2: நீங்க?
0: அதே இப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம், அடிச்சுக்கிட்டா சொல்ல மாட்டோம்.
2: அனுப்பிட்டீங்க.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு ஸ்டைல் படத்துல இருந்து காதலித்தான சித்ரா பாடி.
1: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி சந்திரு.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. கோபி டபுள் டபுள் 7 வரை ஒலிக்க இருக்கின்றது.
1: 4165 4440 4440 4160 4040
0: அர்ஜென்டினாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான 2வது செமிஃபைனல் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இங்கிலாந்து அணியினை 2-1 என்கின்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அர்ஜென்டினா இறுதிப் போட்டிகள் நுழைந்திருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. கடந்த முறை கோப்பையை தட்டிச் சென்ற அர்ஜென்டினா இந்த முறை மீளவும் இறுதிப் போட்டிகள் நுழைந்து அர்ஜென்டினா ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது. ஸ்பெயினை அது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இருக்கின்ற இறுதிப் போட்டியில் எதிர்கொள்ளப் போகின்றது. அதேவேளையில் இங்கிலாந்து அணி வருகின்ற சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்ற தேர்ட் பிளேஸுக்கான பிளே ஆஃப் போட்டியில் பிரான்ஸ் அணியினை எதிர்கொள்ள இருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. இஸ்டெஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காஃபி டபுள் டபுள் நேர்களின் தெரிவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 5:09.
1: காஃபி டபுள் டபுளில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: நல்ல மாலை. வணக்கம். ஈஸ்ட் எஃப்எம் உடுப்பட்டியூர் ராஜா.
0: எப்படி இருக்கிறீங்க உடுப்பட்டியூர் ராஜா?
2: நல்ல நல்ல நலம். புகையை போட்டு எல்லாத்தையும் மறைச்சு வச்சு பந்தரிய சொல்லி கொண்டு புகையை போட்டு நாம அப்படி பந்தரி பார்க்க முடியும். ஏதோ வாழ்றோம். நலமா இருக்கும். நீங்க இருவரும் நலமா?
0: நல்லா சோ நல்லா சோ. அந்த புண்பட்ட நெஞ்ச போய்விட்டு ஆர்த்துண்டுவாங்க. இது புகைய புண்ணா இருக்கும் போது நாங்க என்ன செய்ய முடியும்?
2: தகவல் எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்சாக்கள் ரொனால்டோவும் மெஸ்ஸியும். ஆனா ஸ்பெயின் வந்து நல்ல நல்ல எல்லாரும் சொல்றாங்க. ரொனால்டோவும் ஸ்பெயின் காரனும் ஒரு சுடு தண்ணி பிடிச்சாக்கமா எல்லாத்தையும் கடப்படாண்டு அடிபடுறது. ஆனா மெஸ்ஸிதான் இருந்து பாருங்க. நான் சொன்ன மாதிரி
0: தான் உங்களோட வாய் வார்த்தை வலிக்கானு சண்டே தெரிஞ்சிடும்.
2: இருந்து பாருங்க.
0: ரெண்டாம் தரமும் கப்ப தூக்குவார மெஸ்ஸி பாப்போம்.
2: என்ன
0: பாட்டு கேட்க போறோம்?
2: பாட்டல் வந்து இந்த காலநிலைக்கு எனக்கும் உங்களுக்கும் நினைக்கிறேன். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஏதோ நடக்குதோ அந்த பாடல் வந்து.
0: சரி சரி. பாட்டு வருது, எல்லாருக்கும் கேட்கலாம். நன்றி இணைந்தோண்ட வாக்கி.
2: நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அர்ஜென்டினாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் இன்று இடம்பெற்ற செமிஃபைனல் 2வது செமிஃபைனல் அதில் 2-1 என்கின்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அர்ஜென்டினா அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கின்றது. இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியினை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அர்ஜென்டினா எதிர்கொள்ள இருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அதேவேளையில் சனிக்கிழமை இடம்பெற இருக்கின்ற தேர்ட் பிளேஸுக்கான பிளே ஆஃப் போட்டியில் இங்கிலாந்து அணி பிரான்ஸ் அணியினை எதிர்கொள்ள இருக்கின்றது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-4000.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
4: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379
5: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
3: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: நல்ல சமாரோம் கண்ணன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க கண்ணன், என்ன பாட்டு கேட்கலாம் இன்றைக்கு?
7: பாட்டு இன்றைக்கு காக்கா காக்கா திரைப்படத்துல இருந்து ஒன்றா ரெண்டா அந்த பாட்டு.
6: ஒன்றா ரெண்டா மூன்றா ஆண்டு தெரியல ஒன்று வந்த இடையில என்ன செய்து இருக்கீங்க கண்ணன்? ஈவினிங் வேலையா முடிஞ்சுதா?
7: ஆமா, வேலை முடிஞ்சு போயிட்டு வந்து ரிலாக்ஸா இருக்கலாம்.
6: ரிலாக்ஸா இருக்கிறீங்க, அப்ப மூன்றாவது ஆசை நிறைவேற்றிட்டீங்க போல இருக்கு.
7: அப்படி இல்ல, என்ன இங்கிலாந்து தோத்துருது,
6: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:20
8: எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழில் இது கோஃபி டபுள் டபுள். அடுத்த நீரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். நல்லா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கின்றோம். நல்லா வெளியில நிக்கிறீங்களா? வேலை முடிஞ்சு போய் கொண்டிருக்கீங்களா?
2: வேலை முடிச்சு வீடு நோக்கி போய் கொண்டிருக்கிறேன்.
0: வீடு நோக்கி போய் கொண்டிருக்கீங்க.
2: என்ன
0: பாட்டு கேக்கலாம் இன்றைக்கு? நல்லா
1: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்று தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. 416-298-2777.

0: உலகின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
2: East FM, Tamil, செய்திகள்.
3: கனடாவில் கடந்த மே மாதத்தில் விற்பனை செய்யப்பட்ட இலத்திரனியல் வாகனங்களின் எண்ணிக்கை ஒரு வருடத்துக்கு முன்னரை விட 20% அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஈரான் போரினால் எரிபொருள் விலை உயர்வடைந்துள்ளமை மட்டுமன்றி இலத்திரனியல் வாகனங்களுக்கான சலுகைகளை கனடிய அரசு மீண்டும் கொண்டு வந்துள்ளமையும் இதற்கு வழிவகுத்துள்ளது.
4: ஒன்டாரியோ பாராளுமன்ற

0: அண்மித்து வாழும் மாகாண சபை உறுப்பினர்கள் குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளின் நிமித்தம் டொரண்டோ நகர மத்தியில் மக்கள் வரிப்பணத்தில் விடுதிகளை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கும் விதியினை ரத்து செய்வது தொடர்பில் ஒன்டாரியோ அரசு கவனத்தில் எடுத்துள்ளது. டொரண்டோ வடக்கு மாகாண சபை உறுப்பினரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ஸ்டான்சோ அரசு செலவில் டொரண்டோவில் விடுதியினை பெற்றமை விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: தமிழ்நாட்டினை பாதிக்கும் வகையில் காவிரிக்கு குறுக்கே கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ள மேகதாது அணையை தமிழக அரசு எதிர்த்து வரும் நிலையில் அணை கட்டப்பட வேண்டும் என வலியுறுத்தி கனடா அமைப்புகள் தமிழ்நாடு எல்லையில் போராட்டம் நடத்தியுள்ளன. மேகதாது அணையினை எதிர்க்கும் தமிழக அரசை கண்டித்து தமிழக சட்டப்பேரவை முன்னால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் கனடா அமைப்புகள் எச்சரித்துள்ளன.
0: இலங்கையில் தமிழ் மக்களின் பொதுவான பிரச்சினைகளில் இணைந்து செயற்படும் முயற்சிகளின் அங்கமாக தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் வரும் சனிக்கிழமை சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது. மறுபுறத்தில் இலங்கையில் 6 தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் இணைந்து செயற்படும் தீர்மானத்தை தமிழ் மக்கள் நிராகரிக்க வேண்டும் என இபிடிபி கட்சி அழைப்பு விடுத்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள் 5:37 நிமிடம் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரே நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் தாவண்யா. வணக்கம் ரிஷி.
2: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? மாதகல் கரண்.
1: மாதகல் கரண் கேட்கிறேன். நீங்கள் நல்லா ரெண்டு பேரும் லாவண்யா ரிஷியும்
0: நல்ல சுகமா இருக்கிறோம்.
2: நன்றி நன்றி. சொல்லுங்க கரண், என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: எனக்கு ஜானகி அம்மா அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொண்டு அவன் திருவர்மான் படத்துல இருந்து இங்கி எடுப்பாளாகி
2: கண்டிப்பா
1: இந்த பாடல் வந்து ரிஷி அவாக்கு நேஷனல் அவார்டு எடுத்து கொடுத்த பாட்டு.
2: ஆமா ஆமா ஆமா, 4 முறை நேஷனல் அவார்டு வென்றிருக்கின்றார் அவர். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். பாட்டு வருது கேட்போம். நன்றி இணைந்து உண்மைக்கு மாதகல் கரண்.
0: நன்றி. 4 1 6 5 5 4 4 0 4 0 4 1 6 5 5 4 4 0 4 0 4 0

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். 5:41 கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் தேவகுமார், அதுக்கு நலமா இருக்கிறீங்களா? இருவரும்
0: நல்ல சுமா இருக்கின்றோம். தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம். உங்கள நிகழ்ச்சிகளோட நீங்கள் போட்ட அந்த ரெண்டு கோலோட அப்படியே சுறுசுறுப்பா இருக்கு.
0: ரெண்டு கோலோட உங்களுக்கு எனர்ஜியை வந்திருக்கீங்க?
2: எனர்ஜியை வந்திருக்கு.
0: ஹார்ட் வேவ் முதல் பாத்துருக்கணும். நீங்க
2: நடத்தின மூன்று நாடும் இல்ல,
0: நன்றி
1: வணக்கம்.
0: நன்றி.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1370 டவுன் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாயி போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன் 4-3-7-8-6-0-7-0-0-2.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
5: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
6: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: வாஜா வாஜா வாம் முண்டி வாஜா. ஓ பல்லி, ஓ ஷேரா, ஓ ஜித்தே, ஓ பக்க.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:56
1: காஃபி டபுள் டபுள் 7 நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0000
0: இணைந்திருக்கின்ற அடுத்த நேயரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம், நான் தலைவதி அமதராஜா பேசுறேன். மாலை வணக்கம் ரிஷி லாவணி அவர்களுக்கு. எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலசுமா இருக்கின்றோம் திலகவதி அமிர்தராஜா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் இருக்கிறேன். உங்களுக்கு இந்த குரல் கேட்கறபடியே இந்த இருக்கிறேன். நாங்கள் இரண்டா நீங்க வெளியிலேருந்தே காட்டு தீயன்ற எட்டி பார்க்கல போல இருக்குது.
0: அதுல வெளியில அதை நாங்க பார்க்க விரும்பல.
2: அதான் நீங்க இருக்கிறீங்க.
0: அதான் பிள்ளைக்கு நான் போச்சுனாலும் போறதில்ல. என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு? நீங்களும் கோபி டபுள் டபுள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-5544-0000
0: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். 416-298-2777 416-298-2777

0: நேரம் 6:06 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் இந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: காரணமா இருக்கு சொல்லி ஆய்வு செய்யறீங்க?
2: என்ன
0: பாட்டு கேக்கலாம்?
2: இந்த பாட்டுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. உன்னை மறவாத நாள் வந்து
0: அந்த அந்த தொடர்போட இந்த பாட்டு வருது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் 2% அதிகரிக்க இருக்கின்றது.
1: வெளியில் 24°C உணரப்படுவது, 28°C. நாளைய தினம் வியாழக்கிழமை 29°C ஆகவும் உணரப்படுவது, 33°C ஆக இருக்கும்.
0: காட்டுத்தீ புகை மற்றும் அதிக வெப்பம் காரணமாக காற்றின் தரம் மிக மோசமாக குறைவடைந்திருக்கிறது. டொரண்டோ மற்றும் பெரும்பாக பகுதிகளில் இந்த காற்றின் தரம் மோசமாக குறைவடைந்திருந்தமைக்கான எச்சரிக்கையும் சுற்றுச்சூழல் கனடாவால் விடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் கோஃபி டபுள் டபுளில் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-5544-400 416-5544-400

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-506-9552.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: Master Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி

0: அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நீங்களும் உங்கள் தெருவில் பாடல்களை காஃபி டபுள் டபுள் கேட்க முடியும். மோகே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீண்டும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்டகால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777 416-298-2777

தகதிமி தகதிமி தகதி தகதிமி தகதி தகதிமி தகதி தகதிமி தகதிமி தகதி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தக

0: மற்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: டொரண்டோ அடங்கலான தெற்கு ஒன்டாரியோ பகுதிகள் மோசமான காற்று மாசுபாட்டினை எதிர்கொண்டுள்ளன. இதற்காக செம்மஞ்சள் எச்சரிக்கையினை சுற்றுச்சூழல் கனடா விடுத்துள்ளது. வடக்கு ஒன்டாரியோவில் இருந்து வரும் காட்டுத்தீக்களின் புகை பரவலும் உயர்வான வெப்பமும் இதற்கு காரணங்களாக அமைந்துள்ளன. டொரண்டோவின் காற்றின் தரம் உலகிலேயே மோசமான நிலையை எட்டியிருந்தது.
3: கனேடிய மத்திய வங்கி தனது

0: தமிழ் பேசும் கட்சிகள் இணைந்து செயல்பட தீர்மானித்துள்ள நிலையில் இந்த அரசியல் கூட்டுக்கள் அனைத்தும் வெறும் முகவர் கூட்டங்களே என ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் விமர்சித்துள்ளார். இந்த கூட்டத்தினை ஏன் தமிழ் பகுதியில் நடத்தாமல் கொழும்பில் நடத்தினார்கள் என கேள்வி எழுப்பிய அவர், குறித்த தமிழ் அரசியல்வாதிகள் கொழும்பை மையப்படுத்தி வாழ்பவர்கள் எனவும் அவர்களது பிள்ளைகளும் தென்னிலங்கையிலேயே திருமணம் செய்திருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார்.
1: தமிழ்நாடும் கேரளாவும் இணைந்து போதைப்பொருள் ஒழிக்கும் நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பில் தமிழக முதலமைச்சர் விஜயை கேரள உள்துறை அமைச்சர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கேரள அரசு முன்னெடுக்கும் போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஆதரவளிக்கும் என இதன்போது முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்குகள் பாரம்பரிய உணவுச் சாவடிகள் வணிகச் சாவடிகள் விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17, 18, 19 மார்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167572006.
3: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50-கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra-களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்
1: ஈஸ்ட் எஃப்எம்

0: காற்றின் மாசு மிக உயர்வாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த எச்சரிக்கையினும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செம்மஞ்சள் எச்சரிக்கை காற்றின் தரம் வெகுவாக குறைவடைந்திருக்கிறமை தொடர்பில் தெற்கு ஒன்றியோ பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777. நேரம் 6:47 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியோடு இன்றைய கோபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ள போகின்றோம்.
1: மேலும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்மோரு நீங்க தொகுத்து வழங்குவதற்கு ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நீர்களே.

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
1: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
5: வெர்கோ வெட்ஸ் லோ 4 1 6 9 9 3 8 4 4 3.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 4 3 7 2 1 3 3 3 3 2.
7: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீனப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4 3 7 2 4 3 1 7 1 9 4 3 7 2 4 3 1 7 1 9.
8: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408 4 1 6 4 4 6 4 0 8 0.
9: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
10: மீனாட்சி மீனாட்சி
9: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
11: It's time to Toyota at Brimmel's Toyota Summer Savings Event.
12: நேர்களுக்கு வணக்கம். மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டாவில் இருந்து பி எஸ் சுதாகரன். July 16-20 வரை தெரிவு செய்யப்பட்ட வாகனங்கள்ல $8,000 வரை நீங்க சேமிக்கலாம். கையிருப்புல இருக்கிற வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிட், $400 ஸ்டோர் கிரெடிட், எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ ஹோம் இவி சார்ஜிங் கிட், அதே மாதிரி 12 டெமோஸ் வாகனங்களை வாங்கிக்க அதிகமாக சேமிக்கலாம். பிரிமல் டொயோட்டா மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் அழையுங்கள். பி எஸ் சுதாகரன் 4 1 6 2 9 2 0 0 3 3.
13: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions 647-522-1775 6 4 7 5 2 2 1 7 7 5 6 4 7 5 2 2 1 7 7 5. KM Business business.ca.
14: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில். 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
15: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா. 9056677200.

0: கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்பிள்ள, நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி ரிஷி, நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிவாஜினி.
4: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா சுகமா இருக்கேன். நிவாஜினியும் உண்டு, ஒரு சந்தேகம் மாதிரி போக மாட்டதுல தெரியுது இல்ல, அதேதான்
4: விசிபிலிட்டி குறைவா இருக்கும்னு சொல்லியிருக்கிறதுனால
3: அதெல்லாம் உள்ளுக்கே அந்த தாக்கம் தெரியற மாதிரி தான் தெரியுது நிவாஜினி. தொடர்ந்து நாங்களும் 9 மணி வரை இணைந்து கொள்ள போகிறோம். எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .co ஊடகம் இணைந்து கொள்ளலாம்.
4: ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என மின்னஞ்சல் ஊடகம் தொடர்பு கொள்ள முடியும்.
3: தொடர்ந்து எஃப்எம் 102.7 ஊடகம் இணைந்து கொள்ள முடியும். நாங்கள் காலநிலை பார்க்கலாம். காலநிலை 25°C, 29°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரேஞ்சு வார்னிங் வந்து எச்சரிக்கை வந்து சுற்றுச்சூழல் கனடாவால் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் இந்த புகை மூட்டம் இருப்பதற்கான இருக்கக்கூடும் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க.
4: அது மட்டுமில்லாமல் முதல் சொன்னது போலவே இந்த விசிபிலிட்டி, பார்வை திறனும் குறைந்திருக்கிறது. இந்த நிலைமை வந்து வெள்ளிக்கிழமை காலை வரை இருக்கும் என்றும் சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமையோட கொஞ்சம் மேம்படக்கூடும் என்றும் சொல்லியிருக்காங்க.
3: நாளையும் தொடர்ச்சியான விவகாரம் நிலைமை தான் காணப்பட போகிறது. தொடர்ந்து மனிதர்கள் எஃப்எம் 102.7 தொடர்ந்தும் பலமான நிகழ்ச்சிகளை தாங்கி வைக்காதிருக்கு. என்னென்ன நிகழ்ச்சிகள் சொல்லணும்?
4: தங்க தமிழ் வார்த்தையில் ஆரம்பித்து அதை தொடர்ந்து நல்லதான நான்கு விஷயம், அதைத் தொடர்ந்து செய்திகள் முதன்மை 3 பகுதி முதலாவது மணித்தியாலத்தில் வரப்போகிறது.
3: 2வது மணித்தியாலத்தில் என்றும் வலிமை போலவே யார் அந்த பிரபலம் உங்களை சந்திக்க காத்திருக்கிறது. 8:30 செய்திகள், 9 மணி வரை நீங்கள் நினைந்திருக்கலாம். டொரண்டோ பெரும்பாகத்தில் இருவலும் விலை பார்க்கின்ற பொழுது நல்லிருக்கு பின்னர் 2 சென்சால் அதிகரிக்க காத்திருக்கிறது. சரி, நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது.

0: ஏழு மணி ஏழு நிமிடம் எஃப்எம் 102 தசம் ஊடாக இணைந்திருக்கைகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம ஒரு ஈவினிங். நாங்கள் இந்த வழியில் தங்க தமிழ் வார்த்தையோடு இணைந்து கொள்ளப் போகின்றோம்.
1: இன்று எடுத்து வந்த அந்த வார்த்தை பருவரல் என்கின்ற வார்த்தையாகும். இது வந்து மனவேதனை, ஆழ்ந்த வருத்தம், உள்ள கலக்கம் போன்ற பொருள் கொண்ட ஒரு சொல்லாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக சாதாரண சோகத்தை குறிக்காமல் பிரிவு, ஏக்கம் அல்லது துன்பத்தால் உள்ளம் ஆழமாக வாடும் நிலையை குறிக்கும் ஒரு சங்ககால சொல்.
0: காதல் இலக்கியங்களில் இது மிகவும் நுட்பமான உணர்ச்சியை வெளிப்படுத்த பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. இன்றைய அன்றாட தமிழ் சொல் இந்த சொல் பயன்பாட்டில் இல்லை என்பதும் குறிப்பிடப்பட்ட சொல்லக்கூடியதாக இருக்கிறது.
1: அதுவும் குறிப்பாக அகநானூறு, குறுந்தொகை, ஐங்குறு நூறு போன்ற பழமையான நூல்களில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது.
0: இதுதான் இன்றைய நாளில் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தையோடு நாங்கள் இணைத்திருந்தோம்.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
5: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம், முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, ஜான் 647-721-4057.
6: டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் 29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை 29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் 9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் 129.99, வெட் கிரைண்டர் 199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலி ஆலயம் அருகே, 416-492-7973.
0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: ஏழுமணி 21 நிமிடம் எஃப்எம் 102 தசம் ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .co நிகைகள். நல்லதாய் நாலு விஷயம் பார்க்குற நேரம் கூட வந்திருக்குது. உன்னை மாற்றும் அனுபவங்கள் உனக்கு பிடித்தவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இன்றைய நல்லதா நாலு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள போகின்றோம்.
1: அதாவது வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களும் இனிமையாக இருக்காது. சிலது வந்து வழிகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் தான் நம்மை அதிகம் கற்றுக் கொடுத்து மனதளவில் வலிமையாக்கும். எனவே சவால்களை தவிர்க்காமல் ஏற்றுக்கொண்டால் அவை உங்களை சிறந்தவராக மாற்றும்.
0: எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ற மனசு வேணும்னு சொல்லுவாங்க. அதைத்தான்
1: நாங்களும் நல்லதா நாலு விஷயத்தில் எடுத்து வந்திருந்தோம்.
0: இந்த வழியில் நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களை பெற்றுக் போகின்றோம்.
2: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோர்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோர்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் சேவைகளை நிறைவேற்ற 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத்தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026
1: கனடாவில்
0: FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
2: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
1: கனடாவில் கடந்த மே மாதத்தில் விற்பனை செய்யப்பட்ட இலத்திரனியல் வாகனங்களின் எண்ணிக்கை

0: நிலைகளின் நிமித்தம் டொரண்டோ நகர மத்தியில் மக்கள் வரிப்பணத்தில் விடுதிகளை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கும் விதியினை ரத்து செய்வது தொடர்பில் ஒன்டாரியோ அரசு கவனத்தில் எடுத்துள்ளது. டொரண்டோ வடக்கு மாகாண சபை உறுப்பினரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ஸ்டான்ஷோ அரசு செலவில் டொரண்டோவில் விடுதியினை பெற்றமை விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டினை பாதிக்கும் வகையில் காவிரிக்கு குறுக்கே கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ள மேகதாது அணையினை தமிழக அரசு எதிர்த்து வரும் நிலையில் அணை கட்டப்பட வேண்டும் என வலியுறுத்தி கன்னட அமைப்புகள் தமிழ்நாடு எல்லையில் போராட்டம் நடத்தியுள்ளன. மேகதாது அணையினை எதிர்க்கும் தமிழக அரசை கண்டித்து தமிழக சட்டப்பேரவை முன்னால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் கன்னட அமைப்புகள் எச்சரித்துள்ளன. இலங்கையில் தமிழ் மக்களின் பொதுவான பிரச்சினைகளில் இணைந்து செயல்படும் முயற்சிகளின் அங்கமாக தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் வரும் சனிக்கிழமை சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது. மறுபுறத்தில் இலங்கையில் 6 தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் இணைந்து செயல்படும் தீர்மானத்தை தமிழ் மக்கள் நிராகரிக்க வேண்டும் என இபிடிபி கட்சி அழைப்பு விடுத்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமின்
1: நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301. 416-841-5301.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0412-04. சம் கண்டிஷன் அப்ளை.
7: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன்.
1: 7:46 எஃப்எம் 102.7 இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் நாங்கள் முதன்மை மூன்றோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். முதன்மை மூன்றில் பார்க்கின்ற பொழுது கனடா வங்கி தனது அடிப்படை வட்டி வீதத்தை இன்று 2.25% மாற்றமின்றி தொடர்ந்துள்ளது. பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருப்பதுடன் பொருளாதாரம் இந்த ஆண்டின் இரண்டாம் பாதியில் மீண்டும் வளர தொடங்கும் என அது வங்கி கணித்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது.
2: இருப்பினும் உலகளாவிய வர்த்தக நிச்சயமற்ற நிலை மற்றும் அமெரிக்க சுங்க கொள்கைகள் போன்ற அபாயங்கள் தொடர்ந்து கவனிக்கப்படுகின்றன என்றும் கனடா வங்கி தெரிவித்துள்ளது.
1: இதுவரை பிரிட்டன், இத்தாலி மற்றும் ஜப்பான் இணைந்து உருவாக்கும் அடுத்த தலைமுறை 6ம் தலைமுறை போர் விமான திட்டமான ஜிகேபில் பார்வையாளர்கள் நாடாக கனடா இணைகிறது என்றும், இதற்கான அறிவிப்பு அடுத்த வாரம் இங்கிலாந்தில் நடைபெறும் விமான கண்காட்சியில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
2: 2035 அதிநவீன போர் விமானத்தை உருவாக்கும் இந்த திட்டத்தில் தற்போது கனடா நிதி முதலீடு செய்யாது, எதிர்காலத்தில் முழுமையான கூட்டாளியாக இணைய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை மட்டும் சார்ந்திராமல் பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் கனடாவின் முயற்சியாக இது கருதப்படுகிறது.
1: அமெரிக்காவில் விதித்துள்ள புதிய கடற்படை முற்றுகை அமெரிக்காவிற்கு பதிலாக மத்திய கிழக்கிலிருந்து நடைபெறும் அனைத்து எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியை நிறுத்தக்கூடும் என்று ஈரான் எச்சரித்திருக்கிறது. இதற்கு பதிலளித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், ஈரான் உடன்பாட்டுக்கு வராவிட்டால் அங்கு யாரும் மிஞ்ச மாட்டார்கள் என்று கடுமையாக எச்சரித்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது.
2: மேலும் அடுத்த கட்டமாக மின் நிலையங்கள் மற்றும் பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இதனால் ஹோமஸ் நீரிணையை சுற்றியுள்ள பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளதுடன் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் மற்றும் விலைகளிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது.
1: இது நாங்கள் முதன்மை மூன்றோடு இணைந்திருந்தோம். இந்த வழியில் நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களையும் பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
3: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோர்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோர்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம், 416-298-2777 416-298-2777.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379 1819-322-1379.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்,
4: என்னது
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
3: 416-900-4599. Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nai. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் loan processing nai உடனுக்குடன் email ஊடாக update செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908.
6: 5656-5656. வரலாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு. ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080
7: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
8: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனே,
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

0: நேரம் சரியாக 8 மணி 2 மணத்தில் வந்திருக்கின்றோம். எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் இணைந்திருக்கீர்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் istfm102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
0: வெளியே 25 டிகிரி செல்சியஸ் ஒரேஞ்ச் லெவல் காண ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்க தொடர்ச்சியான அந்த புகைமூட்டம் காணப்படுகிறது. சுற்றுச்சூழல் கனடா அதாவது வெளியே செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு, அதாவது இதனால் பாதிக்கக்கூடியவர்கள் இருந்தால் செல்வதை தவிர்க்க கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலையும் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 2% உயர்வடை இருக்கின்றது.
0: இன்னும் பலமையான நிகழ்ச்சியில் நாங்கள் யார் அந்த பிரபலம் உங்களை சந்திக்க காத்திருக்கிறது. 3 கூட்டுகளை தரப்போகிறோம். அந்த கூட்டுகளை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்.
1: அந்த கூற்றுக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது கூற்று, தமிழ் திரையுலகில் பல்லாயிரக்கணக்கான இனிமையான பாடல்களை பல மொழிகளில் பாடிய பழம்பெரும் பாடகி. இரண்டாவது கூற்று, வானொலியில் சிறுவர் மலர் நிகழ்ச்சியில் பாடத் தொடங்கிய இவரின் இசைத்திறமையை கண்ட ஒரு இயக்குனர் தனது திரைப்படத்தில் முதன் முதலில் பாட வைத்தார். மூன்றாவது கூற்று, 6 தலைமுறைகளுக்கும் மேலாக தென்னிந்திய திரையுலகில் பாடி வருகிற இவருக்கு கின்னஸ் புத்தகம், ஆசிய புத்தகம் ஆகிய இரண்டிலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார்.
0: இந்த ஆண்டு நாளில் நாங்கள் தந்திருக்கின்ற 3 கூட்டுக்குரிய பிரபலம் யார் என்று சொல்லித்தெரிந்தால் நேரடியாக நீங்கள் அழைத்து பதிலை சொல்லலாம்.